0: மனதில் ஒரு தல் தல் தல் தல் காதல்
1: லவ் லவ் லவ்.

0: பாலோடு தேன் கலந்தற்றே பனிமொழி, வாலெயிறு ஊறிய நீர்.
1: பாலும் தேனும் கலந்ததாம் இன்மொழியாளின் இதழமுதம்.
2: The kiss of my beloved is like the delicious mixture of milk and honey.
0: உடம்போடு உயிரிடை என்ன மற்றென்ன மடந்தையோடு எம்மிடை நட்பு.
1: நானும் அவளும் உடலும் உயிரும்.
2: The intimate love between me and my beloved is similar to the union of the body and the soul.
0: கருமணியிற் பாவாயினி போதாயாம் வீழும் திருநுதற்கு இல்லை இடம்.
1: கருவிழியின் பாவையே நீ நீங்கி என் காதலிக்கு இடம் கொடு.
2: Oh pupil of my eyes, please move aside. Make room for the fair brow of my beloved lady.
0: வாழ்தல் உயிர்க்கண்ணல் ஆயிழை சாதல் அதற்கண்ணல் நீங்குமிடத்து.
1: அவளே என் வாழ்வு, இன்றே இறப்பு.
2: I experience the fullness of life when she is around, but when we part, I feel like I am dying.
0: கண்ணுள்ளார் காதல் அவராகக் கண்ணும் எழுதேம் கரப்பாக்கு அறிந்து.
1: கண்ணுள்ளே காதலர் இருப்பதால் மையும் இடுவதில்லை.
2: My beloved resides in my eyes. I dare not paint them, fearing he might move away.

தொடரும்.

இந்த இனிய இரவு நேரத்தில் அமெரிக்க தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கும் அன்பு நேயர்களே, இனிமையான தமிழில் கொஞ்சம் குரலில் மனதை மயக்கும் பழைய பாடல்களை வழங்கும் இந்த நிகழ்ச்சி இரவின் மடியில். தொடர்ந்து இணைந்திருங்கள் இரவின் இனிமையை சுவைத்திருக்க. இது அமெரிக்க தமிழ் வானொலி.

இந்த இனிய இரவு நேரத்தில் அமெரிக்க தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கும் அன்பு நேயர்களே, இனிமையான தமிழில் குஞ்சும் குரலில் மனதை மயக்கும் பழைய பாடல்களை வழங்கும் இந்த நிகழ்ச்சி இரவின் மணியில். தொடர்ந்து இணைந்திருங்கள் இரவின் இனிமையை சுவைத்திருக்க. இது அமெரிக்க தமிழ் வானொலி.

தேனிசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.

தேனிசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.

தேனிசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.

இந்த இனிய இரவு நேரத்தில் அமெரிக்க தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கும் அன்பு நேயர்களே, இனிமையான தமிழில் கொஞ்சம் குரலில் மனதை மயக்கும் பழைய பாடல்களை வழங்கும் இந்த நிகழ்ச்சி இரவின் மடியில். தொடர்ந்து இணைந்திருங்கள் இரவின் இனிமையை சுவைத்திருக்க. இது அமெரிக்க தமிழ் வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு.
1: நீங்கள் கேட்கும் இந்த நிகழ்ச்சி ஈழப்பாடல்கள் நேரம். இந்நிகழ்ச்சியில தமிழீழத்திலிருந்து வெளிவந்த பாடல்கள் ஒலிபரப்பாகும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு

நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஈழப்பாடல்கள் நேரம். உங்கள் அமெரிக்க தமிழ் வானொலியில் தமிழீழப்பாடல்கள் ஒலிக்கும் நேரம் இது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு.

தங்க தமிழீழ மண்ணில் ஒரு தலைவன் பிறந்தான், தமிழீழ நெஞ்சங்களிலெல்லாம் தம்பி நிறைந்தான் என்று களிப்படைந்து கானம் இசைக்கும் காளை ஒருவன்.

0: வணக்கம். உங்களுக்கு தெரியுமா, ஒரு வாரம் 7 நாட்கள் ஒரு நாட்டின் வரலாற்றை முழுமையாக மாற்ற முடியுமா? 1983 ஜூலை மாதத்தில் இலங்கையில் நடந்த சம்பவங்கள் அப்படிப்பட்ட ஒரு திருப்பு முனையாகவே வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. பல குடும்பங்கள் ஒரே இரவில் தங்கள் வீடுகளையும் உறவுகளையும் எதிர்காலத்தையும் இழந்தனர். 1000 கணக்கான மக்கள் தங்கள் சொந்த நாட்டிலேயே பாதுகாப்பற்றவர்களாக மாறினர். இன்று உலகம் முழுவதும் பரவி வாழும் இலங்கை தமிழ் புலம்பெயர் சமூகத்தின் வரலாற்றிலும் இலங்கை அரசியல் வரலாற்றிலும் கருப்பு ஜூலை ஒரு ஆழமான தடத்தை விட்டு சென்றுள்ளது. ஆனால் இந்த நிலை ஒரே நாளில் உருவாகவில்லை. அதன் பின்னணியில் பல தசாப்தங்களாக உருவான அரசியல், மொழி, சமூக மற்றும் இனப்பதற்றங்கள் இருந்தன. 1948 இலங்கை பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து சுதந்திரம் பெற்றது. புதிய நாடு பல இனங்களையும் பல மதங்களையும் பல மொழிகளையும் கொண்டிருந்தது. ஆனால் சுதந்திரத்துக்கு பிறகு ஏற்பட்ட சில அரசியல் முடிவுகள் தமிழர்களிடையே புறக்கணிப்பு உணர்வை அதிகரித்தன. 1956 சிங்கள ஒன்லி ஆக்ட் இயற்றப்பட்டது. அதன்படி சிங்கள மொழி அரச மொழியாக அறிவிக்கப்பட்டது. தமிழ் அரசியல் கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தன. பின்னர் பல்கலைக்கழக சேர்க்கை கொள்கை மாற்றங்கள், அரசு பணியில் ஏற்பட்ட சிக்கல்கள், நிலப்பகுதி குடியேற்ற திட்டங்கள், இவை அனைத்தும் இனங்களுக்கிடையிலான நம்பிக்கையை மேலும் பாதித்தன. 1961 தமிழர் சத்தியாகிரக போராட்டம், 1972 புதிய அரசியலமைப்பு, 1976 மட்டுக்கோட்டை தீர்மானம், 1977 இன வன்முறை, 1981 யாழ்ப்பாண பொது நூலகம் தீக்கிரையானது. அந்த நூலகத்தில் சுமார் 95,000 மேற்பட்ட அரிய நூல்கள், ஓலைச்சுவடிகள், வரலாற்று ஆவணங்கள் இருந்ததாக பதிவுகள் குறிப்பிடப்படுகின்றன. இது பல தமிழர்களுக்கு ஒரு கலாச்சார இழப்பாகவும் மன அழுத்தமாகவும் அமைந்தது. 1970களின் இறுதியில் தமிழ் இளைஞர்களில் சிலர் அரசியல் வழிமுறைகள் பலனளிக்கவில்லை என்று கருதி ஆயுத போராட்டத்தை தேர்ந்தெடுத்தனர். பல அமைப்புகள் உருவாகின. அவற்றில் LTTE, TELO, EPRLF, PLOT மற்றும் பிற அமைப்புகளும் இருந்தன. இந்நிலையில் அரசுக்கும் ஆயுத குழுக்களுக்கும் இடையிலான மோதல்கள் தீவிரமடைந்தன. 1983 ஜூலை 23 நாள் யாழ்ப்பாணம் திருநெல்வேலியில் நடத்திய தாக்குதலில் 13 இலங்கை இராணுவ வீரர்கள் உயிரிழந்தனர். இந்த தாக்குதல் நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அடுத்த சில மணி நேரங்களில் நிலைமை வேகமாக மாறத் தொடங்கியது. ஜூலை 24 முதல் கொழும்பு உள்ளிட்ட பல பகுதிகளில் தமிழர்களுக்கு எதிரான வன்முறை வெடித்தது. பல வரலாற்று ஆய்வுகள், வாக்காளர் பட்டியல் போன்ற தகவல்கள் பயன்படுத்தப்பட்டதாகவும் சில இடங்களில் தாக்குதல்கள் திட்டமிட்ட முறையில் நடைபெற்றதாகவும் குறிப்பிடுகின்றன. ஆனால் இந்த விவரங்கள் குறித்து பல்வேறு ஆய்வாளர்கள் மற்றும் அறிக்கைகள் வேறுபட்ட விளக்கங்களையும் வழங்குகின்றன. வீடுகள் எரிக்கப்பட்டன, வணிகங்கள் அழிக்கப்பட்டன, வாகனங்கள் தீக்கிரையாக்கப்பட்டன, பல குடும்பங்கள் அயலவர்களின் உதவியால் தப்பினர், சில சிங்கள குடும்பங்கள் தமிழ் குடும்பங்களை பாதுகாத்தனர், தமிழ் குடும்பங்களை தங்கள் வீடுகளில் மறைத்து பாதுகாத்த சம்பவங்களும் பின்னர் பதிவு செய்யப்பட்டன. இந்த மனிதநேய செயல்களும் இந்த இருண்ட வரலாற்றில் ஒரு முக்கியமான பகுதியாக நினைவு கூறப்படுகின்றது. கருப்பு ஜூலையின் மிகுந்த அதிர்ச்சியூட்டும் நிகழ்வுகளில் ஒன்று வெலிக்கடை சிறைசாலை படுகொலை. ஜூலை 25 பின்னர் ஜூலை 27 சிறையில் அடைக்கப்பட்டிருந்த தமிழ் கைதிகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. மொத்தம் 50 மேற்பட்ட கைதிகள் உயிரிழந்தனர். அவர்களில் தமிழ் ஆயுத அமைப்புகளுடன் தொடர்புடையவர்களும் மற்ற கைதிகளும் இருந்தனர். இந்த சம்பவம் சர்வதேச மனித உரிமை அமைப்புகளின் கடும் கவனத்தை ஈர்த்தது. பின்னர் சிறை பாதுகாப்பு குறித்து பல கேள்விகள் எழுப்பப்பட்டன. கருப்பு ஜூலை சர்வதேச ஊடகங்களில் முக்கிய செய்தியாக மாறியது. BBC, தி நியூயார்க் டைம்ஸ், தி கார்டியன் மற்றும் பல உலக ஊடகங்கள் இலங்கையில் நடந்த வன்முறைகளை செய்தியாக வெளியிட்டன. அம்னஸ்டி இன்டர்நேஷனல் மற்றும் பிற மனித உரிமை அமைப்புகள் நடந்த வன்முறைகள் குறித்து விசாரணை மற்றும் பொறுப்பு கூறல் அவசியம் என வலியுறுத்தின. இந்தியா, குறிப்பாக தமிழ்நாட்டில் பெரிய அளவில் எதிர்வினைகள் அளித்தன. மத்திய அரசும் இலங்கை அரசுடன் பேச்சுவார்த்தைகள் மேற்கொண்டது. கருப்பு ஜூலைக்கு பிறகு இலங்கையை விட்டு வெளியேறும் தமிழர்களின் எண்ணிக்கை வேகமாக உயர்ந்தது. 1000 கணக்கானோர் படகுகள் மூலம் தமிழ்நாட்டை இணைந்தனர். பின்னர் கனடா, இங்கிலாந்து, பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி, ஆஸ்திரேலியா, நோர்வே என உலகம் முழுவதும் குடியேறத் தொடங்கினர். இன்று உலகளாவிய இலங்கை தமிழ் புலம்பெயர் சமூகத்தின் உருவாக்கத்தில் 1983 முக்கிய திருப்பு முனையாக கருதப்படுகிறது. பல ஆய்வாளர்களின் கருத்துப்படி கருப்பு ஜூலை தமிழ் இளைஞர்களிடையே ஆயுத இயக்கங்களுக்கு ஆதரவை அதிகரிக்க ஒரு முக்கிய காரணியாக அமைந்தது. அதன் பின் இலங்கை உள்நாட்டு போர் தீவிரமடைந்தது. 1987 இந்திய இலங்கை ஒப்பந்தம் IPKF, 1990 கடுமையான போர்கள், 2002 போர் நிறுத்த ஒப்பந்தம், 2009 போர் இராணுவ ரீதியாக முடிவடைந்தது. ஆனால் மனித இழப்புகள், காணாமல் போனோர், இடம்பெயர்ந்த குடும்பங்கள் இவற்றின் தாக்கம் இன்றும் தொடர்கின்றது. ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதத்தில் பல தமிழ் அமைப்புகள், மனித உரிமை இயக்கங்கள் மற்றும் புலவியல் சமூகங்கள் கருப்பு ஜூலையை நினைவு கூறுகின்றன. நீதிக்கான கோரிக்கைகள், உண்மையை கண்டறிதல், நல்லிணக்க முயற்சிகள் இன்றும் பல்வேறு வடிவங்களில் தொடர்கின்றன. இலங்கையிலும் சர்வதேச அளவிலும் வரலாற்றை புரிந்து கொண்டு அதே தவறுகள் மீண்டும் நிகழாமல் தடுப்பதே பலரின் முக்கிய நோக்கமாக உள்ளது. கருப்பு ஜூலை ஒரு இனத்தின் துயர கதை மட்டுமல்ல, அது வெறுப்பு, அரசியல் பிளவு, அச்சம் மற்றும் வன்முறை ஒரு நாட்டை எவ்வளவு ஆழமாக பாதிக்க முடியும் என்பதை நினைவூட்டும் வரலாற்று பாடமாகும். வரலாற்றை நினைவு கூர்வது கடந்த காலத்தை மீண்டும் வாழ்வதற்கல்ல, எதிர்காலத்தில் அமைதி, நல்லிணக்கம் மற்றும் மனித மரியாதை நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக. இது உங்களுக்கு தெரியுமாவிற்காக அமெரிக்க தமிழ் ஊடகம் மற்றும் அமெரிக்க தமிழ் வானொலி வழங்கிய சிறப்பு அத்தியாயம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
1: என்ன பண்ணுவ? ஐயோ, பஸ்ஸே போயிருச்சியா? போன பஸ் ஓடி போய் பிடிக்க முடியுமா? டேய், ஓவே சொல்லுங்கானே இவங்கள. டேய், உனக்கு எத்தனை மணிக்கு பஸ்?
2: 8:10.
1: உனக்கு
2: 8:10?
1: எத்தனை மணிக்கு வந்த?
2: 3:30.
1: பாத்தியா, அவங்க பிள்ளையா நீ பிள்ளையா? நியாயமா பார்த்தா நீங்க ராத்திரில இருந்தே படுத்து கிடந்திருக்கா? ஏண்டா வாழ்க்கையில உன் டிடி கேஸ் இல்லையடா?
2: அது டெடிக்கேஷன் மாப்ள.
1: அப்பா, கோபத்துல பேசுறப்ப கரெக்ட் எல்லாம் பண்ண முடியாது.
0: நேர்களுக்கு வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் வாயிலாக அமெரிக்க மண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த போக்கிசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதமடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது போக்கிசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் ஊடாக.

0: Global Center for Siddha Medicine and Research, GCSMR, welcomes you all for the next webinar series, Part 2 on Menstrual Cycle for Women's Health. This webinar series is going to happen on July 26th, Sunday, 10:30 a.m. Eastern Standard Time and 8 p.m. Indian Time. This webinar is going to focus on common menstrual problems and how to manage them through Siddha system of medicine. This webinar also address menstrual cycle related challenges, focus on lifestyle adjustments, pain management and understanding your body's unique needs. Don't miss this wonderful webinar on women's health, particularly on menstrual cycle. Save the date, July 26th, Sunday, 10:30 Eastern Standard Time and 8 p.m. Indian Time. Thank you. Have a great day.
1: GCSMR, Global Center for Siddha Medicine and Research, இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துகள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: தூங்காமை, கல்வி, துணிவுடைமை இம்மூன்றும் நீங்கா நிலனாள்பவர்க்கு.
1: ஆள்பவனுக்கு தேவை சோர்வின்மை, கல்வி, துணிவு.
2: Ever alert, learned and brave. These are the triple enduring qualities of a distinguished leader.
0: இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு.
1: ஆக்குதல், திரட்டுதல், காத்தல், பகிர்தலே அரசனின் வல்லமை.
2: Generation, consolidation and protection of wealth, along with the equitable distribution of that wealth, these are the skills of a strong ruler.
0: காட்சிக்கு எளியன் கடும் சொல்லன் அல்லனேல் மீக்கூறும் மன்னன் நிலம்.
1: எளிமையும் கனிவும் கொண்ட மன்னனின் நாட்டை உலகம் புகழும்.
2: The world will praise the land that has a king who is simple, accessible and kind.
0: முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும்.
1: நீதியும் பாதுகாப்பும் தரும் மன்னனே மக்களின் இறைவன்.
2: A just king who protects his people will be hailed as God.

0: வர வர இந்த வாத்தியார்கள் பொறுப்பே இல்லடா. மணி எட்டையாவது பள்ளிக்கூடம் திறக்காம இருக்காங்க.
1: பத்தே முக்கால் ஆனாலும் பள்ளிக்கூடம் திறக்க மாட்டாங்க.
2: ஏன் ஹெட் மாஸ்டர் மண்டே போட்டாரா?
1: மண்டையும் போடல, கொண்டையும் போடல. இன்னைக்கு அஸ்டார் ரெண்டு, காந்தி சைடா கருவாப்பையில.
2: ஏன் மாப்பிள்ள, காந்தி ஜெயந்தினா ஒன்ஸ் ஆஃப் லீவ் விடுவாங்க, இப்ப எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு லீவ் விட ஆரம்பிச்சாங்களா?
0: அதானே,

உள்ளமெங்கும் இசைமழை, தரணி எங்கும் தமிழ் மழை. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இசைமழையில் மகிழ்ந்திட தொடர்ந்து இணைந்திருங்கள்.

солнце, ядрено.

கலிபோர்னியாவில் நேரம் தற்பொழுது காலை 6 மணி. நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு.

இந்த இனிய காலை பொழுதில் அமெரிக்க தமிழ் வானொலியுடன் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொழியுகின்ற ஒவ்வொரு துளி வான்மழையும் பொன்னானதுதான். அது போலவே புலருகின்ற ஒவ்வொரு நாளும் இந்த பூமியில் வாழும் நம் எல்லோரின் முன்னேற்றத்திற்கானதுதான். புத்துணர்ச்சியோடு இந்நாளை தொடங்குவோம். புலர்ந்திருக்கும் இன்றைய பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிதாக வாழ்த்துகிறது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழுண்டு தமிழ் மக்களுண்டு, இன்ப தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு. தமிழ் என்று தோல் தட்டி ஆடு, நல்ல தமிழ் வெல்க வெல்க என்றே தினம் பாடு என்று பாவேந்தரின் வாக்கோடு அன்னை தமிழை வாழ்த்தி இந்நாளை தொடங்குகிறது உங்கள் அமெரிக்க

0: அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களோட பின்னணி பாடகன் சத்யன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு.
1: அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை, அது ஈனும் நண்பென்னும் நாடா சிறப்பு.
2: அன்பின் ஆர்வம் நட்பாய் வளரும்.
3: Attraction and affection born out of love will find its fruition in beautiful friendship.
1: அறத்திற்கே அன்பு சார்பு என்பர் அறியார், மரத்திற்கும் அகுதே துணை.
2: அறத்திற்கும் மரத்திற்கும் அன்பே துணை.
3: Love is at the root of righteousness, valor and courage.
1: அன்பு அகத்து இல்லா உயிர் வாழ்க்கை, வன்பார்க்கண் வற்றல் மரம் தளிர்த்தற்று.
2: அன்பில்லாத மனம் பாலை நிலத்து பட்ட மரம்.
3: A green leafy tree will not sprout in a rocky desert. Likewise, a life without love will not flourish.
1: அன்பின் வழியது உயிர்நிலை, அகதிலார்க்கு என்புதோல் போர்த்த உடம்பு.
2: அன்பே உயிர், அன்பு இல்லாதது வெறும் உடம்பு.
3: Love is the essential substance of life. Without love, we are only a collection of bones covered with skin.

0: GCSMR Global Center for Siddha Medicine and Research இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துகள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
1: நேரடி வணக்கம், இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் வாயிலாக அமெரிக்க வண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த போப்பிசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதம் அடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது போப்பிசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் ஊடாக.

டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட நீங்கள் நாட வேண்டிய நம்பிக்கைக்குரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் பீம் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் தனக்கென தனியான இடம் தேடித் தந்திருக்கும் திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் உங்கள் அனைத்து வகையான ரியல் எஸ்டேட் தேவைகளுக்கும் நாடலாம். 9728211474 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் நாடலாம். பீம் ரியல் எஸ்டேட், அமெரிக்காவின் டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட பீம் ரியல் எஸ்டேட்.

இல்லமெங்கும் இசைமழை, தரணி எங்கும் தமிழ் மழை. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இசைமழையில் மகிழ்ந்திட தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்கா தமிழ் வானொலி, தமிழ் எங்கே மூச்சி.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாவையர் உலகம், பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் பாவியர் உலகத்தை அடுத்து அலங்கரிக்கின்றது சமையல் குறிப்புகள். நியூயார்க் ரோச்செஸ்டரில் இருந்து மீனலோச்சினி ஜெயராஜ் உங்களுடன்.
1: எல்லோருக்கும் வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி. அமெரிக்க தமிழ் வானொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது பாவையர் உலகம். பாவையர் உலகத்தில் அடுத்து நியூயார்க் ரோச்செஸ்டரில் இருந்து நான் மீனலோஜினி ஜெயராஜ் இலகுவாக ருசியாக எப்படி சமைக்கலாம் என்று என் சார்பிலான சமையல் குறிப்புகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். இன்றைக்கு எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நல்லா இருக்க வேண்டும் என்று சொல்லி இறைவனை வேண்டிக் கொண்டு இன்றைய சமையலுக்குள்ள போவோம். இன்றைக்கு நான் உங்களுக்கு கொண்டிருக்கிறது ஒரு சிக்கன் ரோஸ்ட். கேரளியன் ஸ்டைலில் அப்படி ஒரு சிக்கன் ரோஸ்ட் செய்கிறேன்னு சொல்லித்தாரேன். இதுக்கு இந்த ரெசிப்பியை நான் வந்து செய்து பார்த்தேன். நான் அந்த சிக்கன் விங்ஸ் இருக்கலோ, சிக்கன் விங்ஸை வாங்கிட்டு அந்த முன்னுக்கு இருக்கிற பகுதி, அந்த சிக்கன் விங்ஸில் முன்னுக்கு இருக்கிற அந்த ஒரு ஃபேட்டியான பகுதியை தான் நீங்கள் எடுக்கணும். கொஞ்சம் ஃபேட்டான பகுதி, அந்த சப்பையாக இருக்கிறத நீங்கள் அதை வெட்டி வச்சுக்கொள்ளலாம். உங்களுக்கு பேக் பண்ணுறதுக்கோ அதுக்கோ நல்லா இருக்கும். அது அந்த பகுதியை மட்டும் எடுத்து நமக்கு கிணக்க வாங்கினா போல் அது இருந்தது. அப்போ அதில் தான் நான் முத முத ட்ரை பண்ணினேன். நான் எனக்கு பிறகு செய்ததில் மெட்ட மீட்டுகளில் செய்ததை விட, மெட்ட பாட் சிக்கன் மெட்ட பார்ட்ஸில் செய்ததை விட எனக்கு இந்த பாட்டை செய்தது சூப்பராக பிடிச்சிருந்தது. அது அந்த வித்த போனோடையோ சம்திங் நல்ல சூப்பராக இருந்தது. நான் அதில் தான் நான் செய்தேன் எனக்கு பிடித்தது. மெட்டதுலேயும் செய்த நான் எனக்கு அதை விட இது நல்லா இருந்ததால் நான் இந்த சிக்கன் விங்ஸ் இதை சொல்கிறேன். அப்படி நீங்கள் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இந்த மெட்ட சிக்கனோட மெட்ட பார்ட்ஸும் நீங்கள் செய்யலாம். இந்த வித்த போனோட இருக்கலாம் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் லெக்ஸை கூட வாங்கி ஒரு 3 பீஸாக வெட்டிட்டு போனோட செய்தீங்கன்னாலும் இது சூப்பராக இருக்கும். ஆனால் செய்கிறதுக்கு கட்டாயம் நான் ஸ்டிக் சட்டி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் என்ன தண்ணி ஒன்றும் ஆட் பண்ணாமல் செய்கிறபடியாக கட்டாயம் நான் ஸ்டிக் தான் இதுக்கு நல்லா இருக்கும். இப்போ நீங்கள் அந்த சிக்கன் விங்ஸ் வந்து அடுத்த ஒரு 15-20 துண்டு எடுத்துக்கொள்ளுங்க அந்த பீஸ் மட்டும். அதே மாதிரி நீங்கள் லெக் பீஸில் செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் அந்த லெக்கில் தையில் இருக்கிற அந்த போனோடு இருக்கிற பாடை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கு நல்ல பெரிய வெங்காயம் உண்டு, அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் மீடியம் சைஸில் இருந்தால் 2 வெங்காயம் பொம்பாய் வெங்காயம். அடுத்து பச்சை மிளகாய் 2, தனி மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன். எங்களை நான் வந்து யூஸ் பண்ணின நான் எங்களை இலங்கை முறையில் தயாரித்த இறைச்சிக்கன் நாங்கள் அரைக்கிற அந்த மசாலா எல்லாம் வறுத்து எல்லாம் செய்கிற அந்த தூள் 1 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் நீங்கள் போடலாம். அது கூட உரைப்பை பொறுத்தது. மேட்ட பெருஞ்சீரகம் 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை 1 நட்டு, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு சுவைக்கு, லெமன் லைம் ஜூஸ் வந்து 1/2 லெமன் ஜூஸ் இவ்வளோ தான் இதுக்கு தேவை. இப்போ எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். முதல்ல இந்த சிக்கனை ஸ்கின்னெல்லாம் கலட்டிட்டு நீங்கள் அதை தனி மிளகாத்தூளையும் காஷ்மீரி மிளகாத்தூளையும் ஒரு கொஞ்சம் உப்பும் போட்டு நீங்கள் அதை பிரட்டுங்க. நல்லா மேரினேட் பண்ணி மையுங்க. அதுக்கு பிறகு அது மேரினேட் பண்ணி கொண்டு இருக்கிற நேரம் நீங்கள் வெங்காயத்தை உடைச்சி கழுவிட்டு நல்லா ஸ்லைஸ் பண்ணுங்க. நிறைய இருக்கணும் வேண்டாம், அது மட்டும்தான் அதை மாய்ஸ்சரைஸ் ஆக்கிறதுக்கான ஒரு இது இருக்குது. அதுக்குள்ளே அது வட்டி வச்சுக்கொள்ளுங்க. இப்போ நான்ஸ்டிக் சட்டியை எடுங்க. நான்ஸ்டிக் சட்டியை எடுத்து நீங்கள் அடுப்பில் வச்சு எண்ணெயை விட்டு சட்டி நல்லா சூடாகட்டும். சட்டி கொஞ்சம் சூடாகினா பிறகு அதுக்குள்ளே வெங்காயத்தை போடுங்க. வெங்காயத்தை போட்டு இல்லை முதல்ல பெருஞ்சீரகத்தை போடுங்க. போட்டுட்டு அந்த பிணல் சீட் வந்து அது பொரியக்குள்ளே கொஞ்சம் நல்ல வாசம் தரும். அந்த நேரம் நீங்கள் வெங்காயத்தை போடுங்க. வெங்காயத்தை போட்டு அந்த வெங்காயம் வந்து கேரமலைஸ் பண்ணுற பருவத்தை தாண்டினா பிறகு அந்த சைட்லலாம் ஒரு கைண்ட் பேர்ன் மாதிரி அப்படி வரும். அந்த பருவம் இருக்க வேணும். அந்த நேரம் ஆக கருகக்கூடாது. அந்த ஸ்லைட்லி அந்த கேரமலைஸ் பருவத்தை தாண்டின கையோடு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் எண்ணெய் வந்து கொஞ்சம் கூட விடுங்கோ, அது அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வேற நீங்கள் எண்ணெயை வடிச்செடுக்கலாம். அதுக்குள்ளே அப்படியே பதங்க நல்லா வந்தால் பிறகு நீங்கள் இந்த மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை அதுக்குள்ளே கொட்டிட்டு கொஞ்சம் உப்பும் போட்டு நீங்கள் அப்படியே பிரட்டுங்க. கொஞ்சம் லோ ஒரு மீடியம் இதுக்கு நெருப்பை கொண்டுட்டு அப்படியே பிரட்டுங்க. பிரட்டிட்டு அந்த வெங்காயமெல்லாம் கோட் பண்ணினா பிறகு அந்த சிக்கனை அப்படியே கொஞ்சம் மூடி போட்டு அவிய விடுங்க. இடையில கிளறி விடுங்க. என்னென்னா அடிப்பிடிக்கும் கிளறி கிளறி அதை மெல்லிய நெருப்பில் வச்சு தான் நீங்கள் அதை செய்ய வேணும். ஏனென்று சொன்னால் அது படிவாக குக் ஆக வேணும். இப்போ தூள் எல்லாம் போட்டிருக்கிறபடியாக நின்று ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருகிரும். என்ன வெங்காயம் எல்லாமே இருக்குது கருகிரும். என்ன அதுக்கு தண்ணியோ ஏதோ ஒன்று இல்லாததால், டொமேட்டோவோ இல்லாததால் அது வந்து கருக பார்க்கும், அடிப்பிடிக்க பார்க்கும். அதால் இந்த நான்ஸ்டிக் சட்டி தான் நான் ப்ரிப்பர் பண்ணுவேன். அதுக்கு வடிவாக பிரட்டி பிரட்டி இருங்கோ. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்கா ஒரு நிமிஷத்துக்கு ஒருக்கா பிரட்டி கொண்டே இருக்குவான்னு. பிறகு நீங்கள் நல்லா அந்த சிக்கன் வந்து முக்காவாசுக்கு வெந்த பிறகு நீங்கள் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு எங்களை அந்த இறைச்சிக்கு அரைச்ச அந்த மசாலா தூள், அந்த ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் எல்லாம் வறுத்து அரைச்ச அந்த தூளை போட்டுட்டு எங்களை இறைச்சி கூடன்னு சொல்லுவாங்க. நீ இந்த ஏலக்காய் கருவா கிராம்பு அரைச்சி வச்ச அந்த பிரியாணி மசாலா அந்த தூள் அது மேலால் தூவிட்டு அது அப்படியே நல்லா பிரட்டும். பிரட்டி பிரட்டி அந்த பச்சை மணம் போக வேணும். அந்த கடைசியாக போட்ட தூளோட அந்த பச்சை மணம் போகும் வரையும் மெல்லிய நெருப்பில் வச்சு அதை அப்படியே பிரட்டி கொண்டுருவோங்க. அந்த எண்ணெயிலையும் அந்த வெங்காயத்தில் இதுலேயும் அந்த சிக்கன் வந்து நல்ல ரோஸ்ட் ஆகி ஒரு நல்ல படிவான கலரில் வரும். அதை எடுத்து நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அண்ணா அவிஞ்சிரும். அவிஞ்சா பிறகு நீங்கள் எடுத்து நீங்கள் அந்த சூடெல்லாம் அடங்கினா பிறகு லெமன் ஜூஸை அதுக்கு மேலே விட்டுட்டு ஒரு கப் பிரட்டிட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். இது எந்த ஃபுட்டோடையும் நல்லா இருக்கும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட அபிப்பிராயங்களை எங்களோட வானிலைக்கு தாங்கோ. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாவியர் உலகம். இடம்பெற்று கொண்டிருக்கும் பாவியர் உலகத்தில் இன்றைய நாளின் தயாரிப்பு கேரளா ஸ்டைல் சிக்கன் ரோஸ்ட் செய்முறை பற்றி உங்களுடன் அளவலாவி இருந்தேன். நாளைய தினமும் இன்னும் ஒரு சுவையான உணவுடனும் அதை தயாரிக்கும் முறை பற்றியும் உங்களுடன் அளவலாக காத்திருக்கிறேன். மீண்டும் சந்திக்கும் வரை இணைந்திருங்கள். அமெரிக்க தமிழ் வானொலியுடன் நியூயார்க்கிலிருந்து நான் மீனலோஜினி ஜெயராஜ். நன்றி, வணக்கம்.
0: நேர்கள் இதுவரை பாவியர் உலகத்தில் சமையல் குறிப்புகள் கேட்டீர்கள். எம்முடன் இணைந்திருந்தவர் நியூயார்க் ராச்செஸ்டரில் இருந்து மீனலோச்சினி ஜெயராஜ். தொடர்ந்து பாவியர் உலகம் உங்களுக்காக. நேரடி வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் வாயிலாக அமெரிக்க வண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த பாப்பிசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதம் அடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது பாப்பிசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் ஊடாக.

நீங்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது அமெரிக்க தமிழ் வானொலியின் சிறப்பு நிகழ்ச்சி பாவையர் உலகம். இது பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. நாளை மீண்டும் பாவையர் உலக நிகழ்ச்சியில் சந்திப்போம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பாவையர் உலகம் பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. நிகழ்ச்சி மீண்டும் தொடர்கின்றது உங்களுக்காக.
1: டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட நீங்கள் நாட வேண்டிய நம்பிக்கைக்குரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் பீம் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் தனக்கென தனியான இடம் தேடி தந்திருக்கும் திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் உங்கள் அனைத்து வகையான ரியல் எஸ்டேட் தேவைகளுக்கும் நாடலாம். 9728211474 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் நாடலாம். பீம் ரியல் எஸ்டேட், அமெரிக்காவின் டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட பீம் ரியல் எஸ்டேட்.
2: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் என்ன மூச்சு.

நம்மை தென்றலாய் தழுவி செல்லும் இனிமையான பாடல்களை கேட்க ஆவலாக இருக்கிறீர்களா? அதுவும் ஒரே இசையமைப்பாளரின் சிறந்த பாடல்களாக இருக்க வேண்டுமா? இதோ உங்களுக்காகவே ஒளிபரப்பாகிறது மாலை தென்றல். பசிபிக் கரையிலிருந்து நாள்தோறும் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை அமெரிக்கன் தமிழ் ரேடியோவில் புகழ்பெற்ற இசையமைப்பாளர்களின் இனிமையான பாடல்களை கேட்க தவறாதீர்கள். இந்த நிகழ்ச்சியை அமெரிக்கன் தமிழ் ரேடியோ ஆப் மூலமாகவும் அல்லது இணையதளம் மூலமாகவும் கேட்டு ரசிக்கலாம். நீங்கள் பாடல்களை கேட்டு கூதுகளிக்க மாலை தென்றல்.

தங்க தமிழீழ மண்ணில் ஒரு தலைவன் பிறந்தான், தமிழீழ நெஞ்சங்களிலெல்லாம் தம்பி நிறைந்தான் என்று களிப்படைந்து கானம் இசைக்கும் காளை ஒருவன்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிடைந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு.
1: அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. நீங்கள் இப்பொழுது கேட்கவிருக்கும் சிறப்பு நிகழ்ச்சி டீ கடை. ஆமாங்க, டீ கடை. இந்த டீ கடை நிகழ்ச்சியில் கடகள பட பாடல்கள், அன்றாட நிகழ்வுகள் மற்றும் சிறந்த நகைச்சுவை துணுக்குகள் மற்றும் சிறுகதைகள் எல்லாமே இடம்பெறப்போகுது. நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் VMS ராம்குமார். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம்.

நம்மை தென்றலாய் தழுவி செல்லும் இனிமையான பாடல்களை கேட்க ஆவலாக இருக்கிறீர்களா? அதுவும் ஒரே இசையமைப்பாளரின் சிறந்த பாடல்களாக இருக்க வேண்டுமா? இதோ உங்களுக்காகவே ஒளிபரப்பாகிறது மாலை தென்றல். பசிபிக் கரையிலிருந்து நாள்தோறும் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை அமெரிக்கன் தமிழ் ரேடியோவில் புகழ்பெற்ற இசையமைப்பாளர்களின் இனிமையான பாடல்களை கேட்க தவறாதீர்கள். இந்த நிகழ்ச்சியை அமெரிக்கன் தமிழ் ரேடியோ ஆப் மூலமாகவும் அல்லது இணையதளம் மூலமாகவும் கேட்டு ரசிக்கலாம். நீங்கள் பாடல்களை கேட்டு கூதுகளிக்க மாலை

0: அந்த மாதிரி
1: பல பல பல பாகுபலி பயம்.

0: அப்பு சென்னைக்கு போன வாடகை எவ்வளவு?
1: 600.
0: 600? சரி வா போகலாம்.
1: எல்லா வண்டியும் போயிடுச்சே.
0: எல்லா வண்டியும் போன தெரிஞ்சாயா? உன் வண்டிய கூப்பிடுறேன், வா போ.
1: வரணுமா? வரும். ஆனா வராது.
0: வரும் ஆனா வராதா? யோ வரும் சொல்லு, இல்ல வராது சொல்லு, ஏன் இப்படி போட்டு குழப்புற?
1: வரும் தம்பி, ஆனா வராது.
0: என்னடா இது, ஓவரா இழுக்கிறான். இந்த மாதிரியா 600 சொல்லியா? கூட 50 போட்டு 650 தரேன், வா போவா.
1: 650? வரும் ஆனா வராது.
0: அட சொட்ட தலையா, சொன்னதே திரும்ப திரும்ப சொல்றானே, என்ன வியாதி உனக்கு? யோ பெருசே, இந்த மாதிரி 700 தரையா, வாயா போலாம்.
1: 700?
0: என்ன
1: சரி போவோம்.
0: அப்படி சொல்ல வேண்டியதானே, அதுக்காக இந்த அளவு எடுத்துக்கிட்டு இருக்க. குப்பல் அறிமா இருக்கு, இதுக்கு 700 கொடுத்தா ஏத்து வரோம். எல்லாம் நேரம்
1: பிடிக்கும் போது நாம என்ன பண்றது?
0: வேமா சாட் பண்ணியா, போவோம்.
1: இங்கதானே இருந்த
0: அப்படித்தான்
1: தம்பி போகணும்.
0: கூட்டம் இல்லையா? ரோடு அனாதையா கிடக்கு.
1: அது தெரியுது, பொதுவா சொன்ன.
0: நல்லா பொதுவா சொன்ன
1: தம்பி. நீங்க எம்ஜிஆர் மாதிரி நல்ல கலரா இருக்கீங்க, சும்மா தக தக தக தகனு மின்றீங்க.
0: எம்ஜிஆர் மாதிரி?
1: ஆமா.
0: கலரா?
1: ஆமா.
0: நானு?
1: ஆமா.
0: யோ பேசாம ஓட்டியா? எம்ஜிஆர் முன்ன பாத்திருக்கா இல்லையா?
1: என்ன ஒரே பனி மூட்டமா இருக்கு.
0: யோ பங்குனி வெளி பல்ல காட்டிக்கிட்டு அடிச்சுட்டு இருக்கு, பனி மூட்டம் இருக்கு.
1: அது தெரியுது, நான் நேத்து நடந்தத சொன்னேன்.
0: நல்லா நடந்துச்சு நேத்து
1: தம்பி. கூட்டம் கூட்டமா மாநாடுன்னு கிளம்பிடுறாங்க.
0: எங்க கிளம்புறாங்க?
1: அங்க பாரு தம்பி, ஒரு கூட்டமே மஞ்ச கொடியோட ஆரவாரமா வர்றாங்க.
0: அது மஞ்ச கொடியா? மஞ்ச லாரி.
1: லாரியா?

0: அம்மா அம்மா ஐயா வரும் வராதுன்னு கலந்து சொன்னானே, அதுக்கு தானே அர்த்தம். என்ன பார்த்து எம்ஜிஆர் மாதிரியே இருக்கேன் நானே. அப்பயே நான் சுதாரிச்சிருக்கேன் வேணாமா? கண்ணு இல்லாத கவோதி பயல முழு கர கரப்பாம்பூச்சி மாதிரி கவித்து வச்சிருக்கானே பாவி.
1: இந்த கிழமை இருக்கானா இல்லையான்னு கூட தெரியலையே. ஐயோ
2: தம்பி
0: இருக்கியா?
2: ஆறி போயிடுச்சா? போவோமா?
0: ஏன்னா ஒரு மனுஷன் சாவடிக்க பார்த்து மறுபடியும் புறப்படலாமா கேக்குறீங்க? இனிமே நீ கார் ஓட்டுறத பார்த்து கைய கலப்பணம் பிடிச்சு அடுப்புல வச்சு போயிடு ராஸ்கர். கண்ணு தெரியாது.

GCSMR Global Center for Siddha Medicine and Research என்பது சென்னை மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு தொண்டு நிறுவனமாகும். நம் தென்னிந்தியாவின் தமிழ் மருத்துவ முறையான சித்த மருத்துவத்தின் மரபுசார் பெருமைகளை உலகிற்கே புது வெளிச்சம் பாய்ச்சும் குறிக்கோளுடன் செயல்பட்டு வருகிறது இந்நிறுவனம். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்று சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த மருத்துவ வழிமுறை வாயிலாக நவீன மருத்துவம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் உலக பல்கலைக்கழகங்களில் ஆய்வுக்கு உட்படுத்தியும் உலகத்தரமான மருத்துவ ஆய்விதழ்களில் கட்டுரைகள் வெளியிட்டும் சித்த மருத்துவத்தை உலகறிய செய்ய திட்டமிட்டுள்ளார்கள். இந்த பயணத்தின் முதல் கட்டமாக கர்நாடக மாநிலத்தின் மணிப்பால் பல்கலைக்கழகத்தில் சித்த மருத்துவ இருக்கை அமைக்கும் பணிக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுக்கு global center for siddha.org என்ற இணைய முகவரியை நாடவும்.

0: அம்மா, அடக்க முடியலையே, அடக்க முடியலையே. அதுக்குள்ள யாரு?
1: ஆளே இல்ல, பெல்லு.
2: அதான் நீ இருக்கல்ல.
1: நான் ஓரமா தான் இருக்கேன். கொங்காங்கோ
0: திமிரு. இப்ப யாரு? ஐயோ, கரெக்டா இங்கே.
2: அம்மா கொஞ்சம் இறங்குமா?
0: ஓட்டு வண்டிய வச்சுக்கிட்டு என்ன கேட்ட பண்றாங்க
1: சார்? இப்படியே மச மசன் நின்னுக்கிறா அப்படி சார்? மனுஷனுக்கு எவ்வளவு வேலை இருக்கு? ஏதாச்சும் ஒரு முடிவுக்கு வாங்க சார்.
2: சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா?
1: என்ன ஹெல்ப்?
2: கொஞ்சம் வண்டி தள்ளுங்களேன்.
1: என்ன மறுபடி சார்?
2: என்ன? ரொம்ப தேங்க்ஸ் சார்.
1: ரொம்ப முக்கியம். போயா முதல்ல.
3: தேங்க்ஸ் தம்பி.
0: இங்க விட மாட்டேங்கிறாங்களே.
4: ஏய்,
1: இப்ப யாரு?
4: பப்ளிக் பிளேஸ்ல இப்படி எரும மாதிரி நின்னுக்கிட்டு நார் அடிச்சிட்டு இருக்க அறிவில்ல?
1: ஐயோ, முடியலையா? முட்டிக்கிட்டு நிக்கிதே.
4: முட்டிக்கிட்டு இருந்தா இங்க வா, இங்க வா, இங்க வா.
1: என்ன?
4: இங்க வா. நீ தானே போலீஸ்காரனோட வந்த?
1: அது நான் இல்ல, எங்க அண்ணன் சங்கி மங்கி.
4: அப்ப நீ?
1: நான் மங்கி சங்கி.
4: பேருங்களை பாரு, மங்கி சொங்கிட்டு. வண்டியில ஏறு.
1: நான் எதுக்கு வண்டியில ஏறனா?
4: மறைவான இடத்துல

0: அடிக்கல, டேங்க் வெடிச்சிருச்சு.
1: இது பெட்ரோல் டேங்கா?
0: பெட்ரோல் டேங்க் இல்லையா, யூரின் டேங்க்.
1: ஒழுங்கா வாட்டர் வாஷ் பண்ணி வண்டியை கொண்டாந்து குடுக்கற. இல்ல கொண்ட இருக்கும், மண்டை இருக்காது. கொய்யா

டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட நீங்கள் நாட வேண்டிய நம்பிக்கைக்குரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் பீம் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் தனக்கென தனியான இடம் தேடி தந்திருக்கும் திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் உங்கள் அனைத்து வகையான ரியல் எஸ்டேட் தேவைகளுக்கும் நாடலாம். 9728211474 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் நாடலாம். பீம் ரியல் எஸ்டேட் அமெரிக்காவின் டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட பீம் ரியல் எஸ்டேட்.

தொடரும்.

0: அக்கா மக. ஐயப்பா, என்ன இந்த அடி அடிச்சிட்டீங்க?
1: யாரோட அக்கா மக டாய்?
2: அண்ணனோட அக்கா மக. அது நடந்து வந்தா
1: நம்ம பஸ் ஸ்டாண்டு பள பள பளக்கும்.
2: அண்ணனோட பச்சை அது பறந்து வந்தா

0: புதுசா
1: இல்ல பழசு?
0: நீ எதை சொல்ற?
1: நீ எதை கேக்குற?
0: நான் உன்ன கேட்டேன்.
1: நான் டிரஸ் நினைச்ச.
0: டிரஸ் பழசுங்கிறது நான் பத்தடி தூரத்திலிருந்து வரும்போதே தெரியுது. நீ புதுசுதானே?
1: ஆமா.
0: அதிகாரி வர்றப்ப சலீட் பண்ணணும்னு உனக்கு ட்ரைனிங்ல சொல்லி தரலையா?
1: எங்க எங்க?
2: ஏய் ஏய் ஏய் மிஸ்டர்,
0: அதிகாரின்னு சொன்னது என்னத்தான்
3: சார்?
0: லெப்ட்ல சலீட் அடிக்கணும்னு எந்த அதிகாரி சொல்லி கொடுத்தான்?
2: நான்சன்ஸ், சலீட் ஆன் ரைட் ஹேண்ட்.
1: ஓ, சாரி சார்.
0: என்ன கத்தியில விளையாட்டு?
1: ஐயோ ரத்தம்.
0: என்னடா நட்டம்? இந்த பார், இந்த விளையாட்டு தனத்தை எல்லாம் வீட்டுல மூட்டை கட்டி வச்சுட்டு வரப்பார். அது போக நீ என்னைய பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிற வேண்டி இருக்கு. எறும்புகவா?
1: ஒரு டவுட்.
0: என்ன?
1: உங்களுக்கு ரூம் எல்லாம் கொடுத்துருக்காங்க?
0: பாலோமி.

0: 站！
1: 啊！
0: ரெண்டு வடை ஒரு டீ.
2: அச்சா, நான் ரொம்ப சந்தோஷமா கேட்டா. யாரு கேலரி லவ் லெட்டர் கொடுத்துருக்காடா.
0: சரி, மெட்ராஸ் தான் எங்க தங்க போன் நம்பர் கொடு.
2: இது வெறும் லெட்டர் இல்லடா, என் உயிர்டா.
0: இரு இரு இரு,
2: அடிக்கிறேன் கையில்.
0: என்னான்னு சொல்லு. லூசு பயலா, டேய் பாடி ஸ்டோடாங்கிறது எனக்கு வெளியில கூப்பிடுற பேரா? உள்ளுக்குள்ள ரத்த கலரின் ஒரு பேர் இருக்கு தெரியுமா உனக்கு? ஆள் யாருன்னு மட்டும் சொல்லு, அவனை நசுக்கு நசுக்கு நசுக்கி தூக்கி எறிஞ்சிடுறேன். தம்பி டீ இன்ன வரல, தயங்காம சொல்றாங்க. முடிஞ்சிருச்சுல்ல, இனிய முன்னாடி ஒருத்த நிக்க கூடாது. அவுட். பி கேர்ஃபுல். என்ன சொன்ன?

ஆசை துறந்த புத்தர் கூட துறவியாக ஆசைப்பட்டார். ஆசை துறந்த புத்தர் கூட துறவியாக ஆசைப்பட்டார். துறந்த பிறகும் ஆசை அவரை விட்டு வைக்கவில்லையே. ஆசை மட்டும் இல்லை என்றால் மாற்றம் இல்லை, மனிதன் இல்லை.

வணக்கம். உங்களுக்கு தெரியுமா, ஒரு வாரம் 7 நாட்கள் ஒரு நாட்டின் வரலாற்றை முழுமையாக மாற்ற முடியுமா? 1983 ஜூலை மாதத்தில் இலங்கையில் நடந்த சம்பவங்கள் அப்படிப்பட்ட ஒரு திருப்பு முனையாகவே வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. பல குடும்பங்கள் ஒரே இரவில் தங்கள் வீடுகளையும் உறவுகளையும் எதிர்காலத்தையும் இழந்தனர். ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் சொந்த நாட்டிலேயே பாதுகாப்பற்றவர்களாக மாறினர். இன்று உலகம் முழுவதும் பரவி வாழும் இலங்கை தமிழ் புலம்பெயர் சமூகத்தின் வரலாற்றிலும் இலங்கை அரசியல் வரலாற்றிலும் கருப்பு ஜூலை ஒரு ஆழமான தடத்தை விட்டு சென்றுள்ளது. ஆனால் இந்த நிலை ஒரே நாளில் உருவாகவில்லை. அதன் பின்னணியில் பல தசாப்தங்களாக உருவான அரசியல், மொழி, சமூக மற்றும் இனப்பதற்றங்கள் இருந்தன. 1948 இலங்கை பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து சுதந்திரம் பெற்றது. புதிய நாடு பல இனங்களையும் பல மதங்களையும் பல மொழிகளையும் கொண்டிருந்தது. ஆனால் சுதந்திரத்துக்கு பிறகு ஏற்பட்ட சில அரசியல் முடிவுகள் தமிழர்களிடையே புறக்கணிப்பு உணர்வை அதிகரித்தன. 1956 சிங்கள ஒன்லி ஆக்ட் இயற்றப்பட்டது. அதன்படி சிங்கள மொழி அரச மொழியாக அறிவிக்கப்பட்டது. தமிழ் அரசியல் கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தன. பின்னர் பல்கலைக்கழக சேர்க்கை கொள்கை மாற்றங்கள், அரசு பணியில் ஏற்பட்ட சிக்கல்கள், நிலப்பகுதி குடியேற்ற திட்டங்கள், இவை அனைத்தும் இனங்களுக்கு இடையிலான நம்பிக்கையை மேலும் பாதித்தன. 1961 தமிழர் சத்தியாகிரக போராட்டம், 1972 புதிய அரசியலமைப்பு, 1976 வட்டுக்கோட்டை தீர்மானம், 1977 இனவன்முறை, 1981 யாழ்ப்பாண பொது நூலகம் தீக்கிரையானது. அந்த நூலகத்தில் சுமார் 95,000 மேற்பட்ட அரிய நூல்கள், ஓலைச்சுவடிகள், வரலாற்று ஆவணங்கள் இருந்ததாக பதிவுகள் குறிப்பிடப்படுகின்றன. இது பல தமிழர்களுக்கு ஒரு கலாச்சார இழப்பாகவும் மன அழுத்தமாகவும் அமைந்தது. 1970களின் இறுதியில் தமிழ் இளைஞர்களில் சிலர் அரசியல் வழிமுறைகள் பலனளிக்கவில்லை என்று கருதி ஆயுத போராட்டத்தை தேர்ந்தெடுத்தனர். பல அமைப்புகள் உருவாகின. அவற்றில் LTTE, டெலோ, EPRLF, பிளாட் மற்றும் பிற அமைப்புகளும் இருந்தன. இந்நிலையில் அரசுக்கும் ஆயுத குழுக்களுக்கும் இடையிலான மோதல்கள் தீவிரமடைந்தன. 1983 ஜூலை 23 நாள் யாழ்ப்பாணம் திருநெல்வேலியில் நடத்திய தாக்குதலில் 13 இலங்கை இராணுவ வீரர்கள் உயிரிழந்தனர். இந்த தாக்குதல் நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அடுத்த சில மணி நேரங்களில் நிலைமை வேகமாக மாறத் தொடங்கியது. ஜூலை 24 முதல் கொழும்பு உள்ளிட்ட பல பகுதிகளில் தமிழர்களுக்கு எதிரான வன்முறை வெடித்தது. பல வரலாற்று ஆய்வுகள், வாக்காளர் பட்டியல் போன்ற தகவல்கள் பயன்படுத்தப்பட்டதாகவும் சில இடங்களில் தாக்குதல்கள் திட்டமிட்ட முறையில் நடைபெற்றதாகவும் குறிப்பிடுகின்றன. ஆனால் இந்த விவரங்கள் குறித்து பல்வேறு ஆய்வாளர்கள் மற்றும் அறிக்கைகள் வேறுபட்ட விளக்கங்களையும் வழங்குகின்றன. வீடுகள் எரிக்கப்பட்டன, வணிகங்கள் அழிக்கப்பட்டன, வாகனங்கள் தீக்கிரையாக்கப்பட்டன, பல குடும்பங்கள் அயலவர்களின் உதவியால் தப்பினர், சில சிங்கள குடும்பங்கள் தமிழ் குடும்பங்களை பாதுகாத்தனர், தமிழ் குடும்பங்களை தங்கள் வீடுகளில் மறைத்து பாதுகாத்த சம்பவங்களும் பின்னர் பதிவு செய்யப்பட்டன. இந்த மனிதநேய செயல்களும் இந்த இருண்ட வரலாற்றில் ஒரு முக்கியமான பகுதியாக

0: நினைவு கூறப்படுகின்றது. கருப்பு ஜூலாயின் மிகுந்த அதிர்ச்சியூட்டும் நிகழ்வுகளில் ஒன்று வெலிக்கடை சிறைசாலை படுகொலை. July 25 பின்னர் July 27 சிறையில் அடைக்கப்பட்டிருந்த தமிழ் கைதிகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. மொத்தம் 50க்கும் மேற்பட்ட கைதிகள் உயிரிழந்தனர். அவர்களில் தமிழ் ஆயுத அமைப்புகளுடன் தொடர்புடையவர்களும் மற்ற கைதிகளும் இருந்தனர். இந்த சம்பவம் சர்வதேச மனித உரிமை அமைப்புகளின் கடும் கவனத்தை ஈர்த்தது. பின்னர் சிறை பாதுகாப்பு குறித்து பல கேள்விகள் எழுப்பப்பட்டன. கருப்பு ஜூலாய் சர்வதேச ஊடகங்களில் முக்கிய செய்தியாக மாறியது. பிபிசி, தி நியூயார்க் டைம்ஸ், தி கார்டியன் மற்றும் பல உலக ஊடகங்கள் இலங்கையில் நடந்த வன்முறைகளை செய்தியாக வெளியிட்டன. அம்னஸ்டி இன்டர்நேஷனல் மற்றும் பிற மனித உரிமை அமைப்புகள் நடந்த வன்முறைகள் குறித்து விசாரணை மற்றும் பொறுப்பு கூறல் அவசியம் என வலியுறுத்தின. இந்தியா, குறிப்பாக தமிழ்நாட்டில் பெரிய அளவில் எதிர்வினைகள் அளித்தன. மத்திய அரசும் இலங்கை அரசுடன் பேச்சுவார்த்தைகள் மேற்கொண்டது. கருப்பு ஜூலாய்க்கு பிறகு இலங்கையை விட்டு வெளியேறும் தமிழர்களின் எண்ணிக்கை வேகமாக உயர்ந்தது. 1000 கணக்கானோர் படகுகள் மூலம் தமிழ்நாட்டை அடைந்தனர். பின்னர் கனடா, இங்கிலாந்து, பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி, ஆஸ்திரேலியா, நோர்வே என உலகம் முழுவதும் குடியேறத் தொடங்கினர். இன்று உலகளாவிய இலங்கை தமிழ் புலம்பெயர் சமூகத்தின் உருவாக்கத்தில் 1983 முக்கிய திருப்பு முனையாக கருதப்படுகிறது. பல ஆய்வாளர்களின் கருத்துப்படி கருப்பு ஜூலாய் தமிழ் இளைஞர்களிடையே ஆயுத இயக்கங்களுக்கு ஆதரவை அதிகரிக்க ஒரு முக்கிய காரணியாக அமைந்தது. அதன்பின் இலங்கை உள்நாட்டு போர் தீவிரமடைந்தது. 1987 இந்தியா இலங்கை ஒப்பந்தம் IPKF, 1990களில் கடுமையான போர்கள், 2002 போர் நிறுத்த ஒப்பந்தம், 2009 போர் இராணுவ ரீதியாக முடிவடைந்தது. ஆனால் மனித இழப்புகள், காணாமல் போனோர், இடம்பெயர்ந்த குடும்பங்கள் இவற்றின் தாக்கம் இன்றும் தொடர்கின்றது. ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதத்தில் பல தமிழ் அமைப்புகள், மனித உரிமை இயக்கங்கள் மற்றும் புலவியர் சமூகங்கள் கருப்பு ஜூலையை நினைவு கூறுகின்றன. நீதிக்கான கோரிக்கைகள், உண்மையை கண்டறிதல், நல்லிணக்க முயற்சிகள் இன்றும் பல்வேறு வடிவங்களில் தொடர்கின்றன. இலங்கையிலும் சர்வதேச அளவிலும் வரலாற்றை புரிந்து கொண்டு அதே தவறுகள் மீண்டும் நிகழாமல் தடுப்பதே பலரின் முக்கிய நோக்கமாக உள்ளது. கருப்பு ஜூலாய் ஒரு இனத்தின் துயர கதை மட்டுமல்ல, அது வெறுப்பு, அரசியல் பிளவு, அச்சம் மற்றும் வன்முறை ஒரு நாட்டை எவ்வளவு ஆழமாக பாதிக்க முடியும் என்பதை நினைவூட்டும் வரலாற்று பாடமாகும். வரலாற்றை நினைவு கூறுவது கடந்த காலத்தை மீண்டும் வாழ்வதற்கல்ல, எதிர்காலத்தில் அமைதி, நல்லிணக்கம் மற்றும் மனித மரியாதை நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக. இது உங்களுக்கு தெரியுமாவிற்காக அமெரிக்க தமிழ் ஊடகம் மற்றும் அமெரிக்க தமிழ் வானொலி வழங்கிய சிறப்பு அத்தியாயம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
1: GCSMR, Global Center for Siddha Medicine and Research, என்பது சென்னை மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு தொண்டு நிறுவனமாகும். நம் தென்னிந்தியாவின் தமிழ் மருத்துவ முறையான சித்த மருத்துவத்தின் மரபுசார் பெருமைகளை உலகிற்கே புது வெளிச்சம் பாய்ச்சும் குறிக்கோளுடன் செயல்பட்டு வருகிறது இந்நிறுவனம். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்று சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த மருத்துவ வழிமுறை வாயிலாக நவீன மருத்துவம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் உலக பல்கலைக்கழகங்களில் ஆய்வுக்கு உட்படுத்தியும், உலகத்தரமான மருத்துவ ஆய்விதழ்களில் கட்டுரைகள் வெளியிட்டும் சித்த மருத்துவத்தை உலகறிய செய்ய திட்டமிட்டுள்ளார்கள். இந்த பயணத்தின் முதல் கட்டமாக கர்நாடக மாநிலத்தின் மணிப்பால் பல்கலைக்கழகத்தில் சித்த மருத்துவ இருக்கை அமைக்கும் பணிக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுக்கு globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை நாடவும்.
2: அமெரிக்க தமிழ் வானொலி நேயர்களே, வணக்கம். வாஷிங்டன் வட்டார பகுதியைச் சேர்ந்த முனைவர் இர பிரபாகரன் அவர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமை என்றும் பசிபிக் நேரப்படி காலை 8 மணிக்கு வழங்கி வரும் திருக்குறள் சிந்தனைகள் என்ற தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியில் இப்போது திருக்குறளில் தலைமை பண்புகள் என்ற தலைப்பில் உரையாற்றுகின்றார்.
3: அகர முதல எழுத்தில்

நான் உங்கள் நண்பன் பிரபாகரன் பேசுகிறேன். அமெரிக்க தமிழ் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். திருக்குறள் சிந்தனைகள் என்ற இந்த தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியில் இன்று திருக்குறளில் தலைமை பண்புகள் என்ற தலைப்பில் தலைமை பொறுப்பில் உள்ள ஒருவருக்கு இருக்க வேண்டிய நற்பண்புகளை பற்றி வள்ளுவர் கூறும் கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த சொற்பொழிவு https://திருக்குறள்கட்டுரைகள்.blogspot.com என்ற வலைத்தளத்தில் ஒரு விரிவான கட்டுரையாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருக்குறளில் தலைமை பண்புகள். வியக்கத்தக்க சாதனைகள் புரிந்த பலரை பற்றிய செய்திகளை வரலாற்றில் காண்கிறோம். உதாரணமாக, தமிழகம் முழுவதையும் ஆண்ட கரிகால் பெருவளத்தான், அலெக்சாண்டர் த கிரேட், சைரஸ் த கிரேட் ஆஃப் பெர்ஷியா, செங்கிஸ்கான் ஆஃப் மங்கோலியா, அசோக சக்கரவர்த்தி, நெப்போலியன் போனபார்ட் போன்றவர்கள் குறிப்பிடத்தக்கவர்கள். வெள்ளையர்களிடமிருந்து இந்தியர்களுக்கு விடுதலை பெற்றுத்தந்த காந்தி அடிகள், தென்னாப்பிரிக்காவில் வழக்கிலிருந்த நிறவெறி இனவெறி ஆகியவற்றை எதிர்த்து போராடி அங்குள்ள மக்களுக்கு விடுதலை பெற்றுத்தந்த நெல்சன் மாண்டேலா, அமெரிக்காவில் ஆப்பிரிக்க அமெரிக்கர்களின் சம உரிமைகளுக்காக போராடிய மார்ட்டின் லூதர் கிங் போன்றவர்களும் வரலாறு காணாத சாதனைகளை படைத்தவர்களின் பட்டியலில் இடம்பெறத்தக்கவர்கள்தான். மிகப்பெரிய நிறுவனங்களை நிறுவி பாராட்டத்தக்க தொழில்நுட்ப கருவிகளை தயாரித்து விற்பனை செய்து மிகுந்த லாபமடைந்து வரலாற்றில் தடம் பதித்தவர்கள் பலர். அவர்களுள் ஆப்பிள் நிறுவனத்தை தொடங்கி பல அரிய தொழில்நுட்ப கருவிகளை கண்டுபிடித்து விற்பனை செய்த ஸ்டீவ் ஜாப்ஸ், மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் தலைவராகிய பில் கேட்ஸ், அமேசான் நிறுவனத்தை தொடங்கி வணிகத்துறையில் மிகப்பெரிய மாற்றங்களையும் சாதனைகளையும் படைத்து வெற்றி பெற்ற ஜெஃப் பேசோஸ் ஆகியோரும் குறிப்பிடத்தக்கவர்கள்தான். இவர்கள் தங்கள் சாதனைகளுக்காக சரித்திரத்தில் இடம்பெற்றாலும் இவர்களுடைய சாதனைகளுக்கு உறுதுணையாக இருந்து உழைத்தவர்கள் பலர். படைவீரர்கள் இல்லாமல் கரிகால் பெருவளத்தானும் மற்ற மன்னர்களும் வெற்றிகளை பெற்றிருக்க முடியாது. அயராது உழைத்து சிறைக்கு செல்வதையும் பொருட்படுத்தாமல் தங்கள் வாழ்க்கையையே தியாகம் செய்த தொண்டர்கள் இல்லாமல் காந்தியடிகள், நெல்சன் மாண்டேலா, மார்ட்டின் லூதர் கிங் போன்றவர்கள் தங்கள் போராட்டங்களில் வெற்றி பெற்றிருக்க முடியாது. தங்கள் தொழிற்சாலைகளிலும் அலுவலகங்களிலும் பல்வேறு பணிகளை செவனே செய்யும் ஊழியர்கள் இல்லாமல் ஸ்டீவ் ஜாப்ஸ், பில் கேட்ஸ், ஜெஃப் பேசோஸ் போன்றவர்கள் தங்கள் தொழில்துறைகளில் வெற்றி பெற்றிருக்க முடியாது. இத்தனை பேர் பாடுபட்டு உழைத்தாலும் வரலாற்றில் இடம்பெறுபவர்கள் வெற்றி பெற்ற மன்னர்களும் தொழில்துறை தலைவர்களும் விடுதலைக்காக பாடுபட்ட தலைவர்கள் மட்டுமே தான். தலைவர் என்பவர் யார்? பீட்டர் ட்ரக்கர் என்ற அறிஞர், சரியான செயல்களை செய்பவர் தலைவர், செயல்களை சரியாக செய்பவர் மேலாளர் என்று ஒரு தலைவருக்கும் மேலாளருக்கும் உள்ள குணங்களை வேறுபடுத்தி காட்டுகிறார். எந்த செயல்கள் நாட்டிற்கு தேவையானவை, நன்மை பயப்பவை, தனக்கு வெற்றியை தருபவை என்று சிந்தித்து முடிவெடுப்பது ஒரு மன்னனின் கடமை. எந்த செயல்கள் நாட்டு மக்களுக்கு அல்லது தன் இனத்திற்கு தேவை என்று போராட்டங்களை தொடங்குவதற்கு முன் முடிவெடுப்பது மக்களுக்காக உழைக்கும் தலைவர்களுக்கு தேவை. எந்த தொழிலை தொடங்கினால் வெற்றி பெற முடியும் என்று முடிவு செய்ய வேண்டியது ஒரு நிறுவனத்தின் தலைவரின் பொறுப்பு. இவ்வாறு முடிவெடுக்கும் பொழுது தலைவர்களின் எண்ணம் எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவர்களின் வெற்றி உயர்ந்ததாக இருக்கும் என்பது வள்ளுவரின் கருத்து. உயர்ந்த எண்ணத்தை செயல்படுத்தினால்தான் வெற்றி அடைய முடியும். அந்த உயர்ந்த எண்ணத்தை செயல்படுத்துவதற்கு பலருடைய உதவிகள் தேவை. ஒரு தலைவன் என்பவன் தன்னுடைய லட்சியத்தை அடைவதற்கு மற்றவர்களை ஒருங்கிணைத்து அவனுடைய லட்சியத்தை மற்றவர்களும் தங்கள் லட்சியமாக கொள்ளுமாறு அவர்களை ஊக்குவித்து அவர்களுடைய உதவியால் தன் லட்சியத்தை அடையும் ஆற்றல் உடையவனாக இருக்க வேண்டும். பலரையும் ஒருங்கிணைத்து ஊக்குவித்து அவருடைய உதவியாலும் ஒத்துழைப்பாலும் தன் லட்சியத்தை ஒரு தலைவன் அடைய வேண்டுமானால் அவனிடம் பல சிறந்த பண்புகள் இருக்க வேண்டும். அந்த பண்புகள் என்னவென்று பார்ப்போம். திருக்குறளில் அரசியல் என்ற பிரிவில் ஒரு மன்னன் எவ்வாறு ஆட்சி செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் அவனுக்கு தேவையான தலைமை பண்புகளை பற்றியும் வள்ளுவர் விரிவாக கூறுகிறார். குற்றங்கடிதல், தெரிந்து செயல்வகை, வழி அறிதல், காலம் அறிதல், இடனறிதல், தெரிந்து தெளிதல், தெரிந்து வினையாடல், செங்கோன்மை, கொடுங்கோன்மை, விருவந்த செய்யாமை, ஒற்றாடல் என்ற 11 அதிகாரங்களில்
ஒரு மன்னன் எப்படி ஆட்சி புரிய வேண்டும் என்பதை பற்றியும், இறைமாட்சி, கல்வி, கல்லாமை, கேள்வி, அறிவுடைமை, பெரியாரை துணைக்கோடல், சிற்றினஞ்சேராமை, சுற்றந்தழால், பொச்சாவாமை, கண்ணோட்டம், ஊக்கமுடைமை, மடியின்மை, ஆழ்வினை உடைமை, இடுக்கன் அழியாமை ஆகிய 14 அதிகாரங்களில் மன்னனிடம் இருக்க வேண்டிய பண்புகளை பற்றியும் திருக்குறளில் கூறப்பட்டிருக்கிறது. மற்ற அதிகாரங்களை விட இறைமாட்சி என்ற அதிகாரத்தில் பல பண்புகள் சிறப்பாக கூறப்பட்டுள்ளன. மன்னனின் பண்புகளை பற்றி வள்ளுவர் இறைமாட்சி என்ற அதிகாரத்தில் கூறும் கருத்துக்களையும் மற்ற அதிகாரங்களில் கூறப்பட்டிருக்கும் கருத்துக்களையும் இப்பொழுது ஆய்வு செய்வோம். முதலாவதாக அஞ்சாமை. அச்சம் என்பது மனிதர்களுக்கு இயல்பாக இருக்கும் பண்பு. சிலவற்றுக்கு அஞ்ச வேண்டும், சிலவற்றுக்கு அஞ்ச தேவையில்லை. அஞ்சத்தகும் செயலுக்கு அஞ்சாமை அறிவின்மை, அஞ்சத்தகும் செயலுக்கு அஞ்சுதல் அறிவுடையவர் கடமை என்று அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவாள் தொழில் என்ற குறளில் வள்ளுவர் கூறுகிறார். உதாரணமாக ஒருவன் பழிபாவங்களுக்கு அஞ்ச வேண்டும், ஆனால் போருக்கு செல்பவன் பகைவரின் படையைக் கண்டு அஞ்சக்கூடாது. ஒரு தொழிலில் இருப்பவன் தன் தொழிலில் தன்னோடு மற்றவர்கள் போட்டியிட்டால் போட்டியைக் கண்டு அஞ்சாமல் தான் தன் தொழிலில் முன்னேறுவதற்கான செயல்களை விடாமுயற்சியோடு செய்ய வேண்டும். இதுபோன்ற சூழ்நிலைகளில் அச்சம் இருக்கலாம், ஆனால் அந்த அச்சத்தால் மனம் தளராமல் அந்த அச்சத்தை கடந்து செயல்பட வேண்டும். அச்சத்தை கடந்து செயல்படுவதற்கு வீரம் வேண்டும். எப்பொழுது எதற்கு அஞ்ச வேண்டும், எப்பொழுது எதற்கு அஞ்சக்கூடாது என்பதை அறிந்து விவேகத்தோடு செயல்பட வேண்டும். இவ்வாறு விவேகத்தோடு கூடிய வீரத்தைத்தான் வள்ளுவர் அஞ்சாமை என்று கூறுகிறார். அடுத்து அறமும் மரமும். மரம் என்றால் வீரம். வாழ்க்கையின் அனைத்து துறைகளிலும் ஒருவன் அறத்தை பின்பற்ற வேண்டும் என்பதுதான் திருக்குறளில் நாம் காணும் கருத்து. மன்னனாக இருப்பவன் அறநெறிகளை பின்பற்றி தனக்கும் தன் குடிமக்களுக்கும் நிகழக்கூடிய தீமைகளை தவிர்த்து வாழ வேண்டும் என்ற கருத்து குறளில் காணப்படுகிறது. அறநெறிகளிலிருந்து தவறாமல் தன் குடிமக்களுக்கு மற்றவர்களால் எவ்வித தீங்கும் நேராமல் தடுத்து வீரத்திலிருந்து வழுவாமல் இருப்பவனே பெருமைக்குரிய அரசன் என்று அறநிழுக்காது அல்லவை நீக்கி மரநிழுக்கா மானமுடையது அரசு என்ற குறளில் வள்ளுவர் கூறுகிறார். வள்ளுவர் போரை ஆதரிக்கவில்லை, ஆனால் பகைவர் போரிட்டால் தற்காப்புக்காக போரிடுவதை அவர் ஆதரிக்கிறார். அதனால்தான் படைமாட்சி, படைச்சறுக்கு ஆகிய அதிகாரங்கள் குறளில் இடம்பெற்றிருக்கின்றன. வள்ளுவர் உலக இயல்பை நன்கு அறிந்தவர். போர் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. ஆகவே மன்னனாக இருப்பவன் தானாக போரை தொடங்காவிட்டாலும் பகைவர் போரிட்டால் அவர்களை எதிர்த்து போரிட வேண்டும். அவ்வாறு போரிடுவதற்கு அறம் மட்டும் போதாது, வீரமும் தேவை. மன்னனுக்கு மட்டுமல்லாமல் தற்காலத்தில் நிறுவனங்களின் தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கும் அறமும் மரமும் தேவை. அவர்களும் அறநெறியில் நாட்டின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தங்கள் நிறுவனத்தை வழிநடத்த வேண்டும். அவர்கள் தங்கள் தொழிலில் பல இடையூறுகளையும் இன்னல்களையும் சந்திக்க வேண்டியதாக இருக்கலாம். அந்த சூழ்நிலைகளில் அவர்கள் மனம் தளராமல் துணிவோடு பணியாற்ற வீரம் வேண்டும். ஆகவே அறமும் மரமும் அன்றும் தேவை, இன்றும் தேவை, என்றும் தேவை. அடுத்து ஊக்கமுடைமை. ஊக்கமுடைமை என்பது தளராத மனக்கிளர்ச்சியுடனும் விடாமுயற்சியுடனும் பணியாற்றுவதை குறிக்கிறது. ஊக்கமுடைமையை பற்றி கூறும் பொழுது உடையர் எனப்படுவது ஊக்கம் அகுதிலார் உடையது உடையரோ மற்று என்று வள்ளுவர் கூறுகிறார். அதாவது ஒருவர் உடைமைகள் பல உடையவராக இருந்தாலும் உடையவர் என சிறப்பித்து கூற தகுதி உடையது ஊக்கம் உடைமையாகும். அவ்வூக்கம் உடைமையை பெறாதவர்கள் பிற உடைமைகள் பலவற்றை பெற்றிருந்தாலும் அவர்கள் உடையர் என்று சிறப்பித்து சொல்லத்தக்கவர்கள் ஆக மாட்டார்கள் என்பது கருத்து. ஊக்கம் என்பதை ஆங்கிலத்தில் எனர்ஜி என்று ஜிஇ போப் அவர்களும் மற்றவர்களும் மொழிபெயர்க்கிறார்கள். தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கு ஊக்கம் என்பது இன்றியமையாதது. கடந்த நூற்றாண்டில் ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனத்தின் தலைமை நிர்வாகியாக பணியாற்றி அந்த நிறுவனத்தை மிக லாபகரமாக வழிநடத்தியவர் ஜாக் வெல்ச் என்பவர். ஃபார்ச்சூன் என்ற மாத இதழ் அவருக்கு அமெரிக்காவின் மேலாளர், அமெரிக்காஸ் மேனேஜர் என்று பட்டமளித்து அவரை சிறப்பித்தது. அவருடைய வெற்றிக்கு காரணமாக இருந்தது ஊக்கமுடைமையில் அவருக்கு இருந்த தீவிர நம்பிக்கை என்று
ஜெஃப்ரி கிராமர் என்பவர் தன்னுடைய ஜாக் வெல்சர்ஸ் ஃபோர் ஈஸ் ஆஃப் லீடர்ஷிப் என்ற நூலில் குறிப்பிடுகிறார். தலைவராக இருப்பவர் மிகுந்த ஊக்கமுடையவராக இருப்பது மட்டுமல்லாமல் தன்னோடு பணிபுரிபவர்களையும் ஊக்குவிக்க வேண்டும் என்பதில் ஜாக் வெல்ச் உறுதியாக இருந்ததாகவும் அவர் தன் நூலில் குறிப்பிடுகிறார். அடுத்து தூங்காமை. தூங்காமை என்பது தூங்காமல் இருப்பது என்பதை குறிக்கும் சொல் அல்ல. இங்கு தூங்காமை என்பது காலந்தாழ்த்தாமல் செயலாற்றுவதை குறிக்கிறது. மடியின்மை என்ற அதிகாரத்தில் சோம்பேறித்தனம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று அறிவுரை கூறிய வள்ளுவர் பணிகளை செய்யும் பொழுது அவற்றை காலம் தாழ்த்தாமல் செய்ய வேண்டும் என்பதையும் வலியுறுத்துகிறார். அரசன் தன் பணிகளை செய்வதில் காலந்தாழ்த்தாமல் செய்யும் ஆற்றலும் கல்வியும் மனத்திற்பமும் நீங்காமல் உடையவனாக இருக்க வேண்டும் என்று தூங்காமை கல்வி துணிவுடைமை இம்மூன்றும் நீங்கா நிலநாள்பவர்க்கு என்ற குறளில் வள்ளுவர் கூறுகிறார். ஒரு செயலை செய்ய வேண்டிய காலத்தில் செய்யாவிட்டால் அதனால் விளையும் தீமைகளால் நாட்டுக்கு அல்லது நிறுவனத்துக்கு கேடு வரலாம். காலந்தாழ்த்தாமல் செய்ய வேண்டியவற்றை காலந்தாழ்த்தாமல் செய்ய வேண்டும் என்பதை தூங்கற்க தூங்காது செய்யும் வினை என்று வள்ளுவர் கூறுகிறார். மன்னனைப் போலவே நிறுவனங்களின் தலைவர்களுக்கும் தங்கள் பணிகளை காலந்தாழ்த்தாமல் செய்ய வேண்டும். துணிவுடைமை. தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கு அறிவுரை கூறுவதற்கு பலர் இருப்பார்கள். அவர்கள் வெவ்வேறு அறிவுரைகள் கூறுவார்கள். ஒரு சூழ்நிலையில் பலவிதமாக முடிவெடுக்க வாய்ப்புகள் உண்டு. அப்பொழுது ஆராய்ந்து தெளிவான ஒரு உறுதியான முடிவெடுக்கும் மனத்திற்பந்தான் துணிவுடைமை. தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கு துணிவுடைமை ஒரு இன்றியமையாத பண்பு. அடுத்து கல்வி கேள்வி. தூங்காமையைப் போல் கல்வியும் துணிவும் மன்னனுக்கு தேவை என்று வள்ளுவர் கூறுகிறார். உற்றுழி உதவியும் உருகொருள் கொடுத்தும் பிற்றுநிலை முனியாது கற்றல் நன்றே என்று கூறி அனைவருக்கும் கல்வியின் இன்றியமையாமையை ஆரிய படை கடந்த இளஞ்செழியன் புறநானூற்றில் வலியுறுத்துகிறான். கேடில் விழிச்செல்வம் கல்வி என்று வள்ளுவர் கல்வியின் சிறப்பை கூறுகிறார். செல்வத்துச்செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள்ளெல்லாம் தலை என்று கேள்வியின் சிறப்பையும் வள்ளுவர் கூறுகிறார். பல நூற்றாண்டுகளாக கல்வி மற்றும் கேள்வி ஆகியவற்றின் சிறப்பையும் பெருமையையும் தமிழர்கள் அறிந்திருந்தார்கள். ஆகவே அனைவருக்கும் கல்வியும் கேள்வியும் தேவை என்பதில் கருத்து வேறுபாடு இருக்க முடியாது. மன்னனுக்கு கல்வியும் கேள்வியும் தேவை, மக்களுக்கும் அவை தேவை. இன்றைய சூழ்நிலையில் நிறுவனங்களின் பொறுப்பில் இருப்பவர்களுக்கு கல்வியும் கேள்வியும் மிக மிக இன்றியமையாதது என்பது அனைவரும் அறிந்த கருத்து. அடுத்து அறிவு. மன்னர்களுக்கும் தலைவர்களுக்கும் கல்வியும் தேவை அறிவும் தேவை. கல்வி வேறு அறிவு வேறு. இங்கு அறிவு என்பது கல்வியால் பெற்ற அறிவும் அறிவும் அனுபவம் கலந்த சரியான முடிவெடுக்கும் ஆற்றல் ஆகிய மெய்யறிவு என்பதை குறிக்கிறது. அதாவது மெய்யறிவு என்பது கல்வி அறிவும் அனுபவத்தால் வந்த அறிவும் கலந்தது. உதாரணமாக முறையாக கல்வி கற்காவிட்டாலும் ஆலோசகர்களிடத்திலிருந்து வெவ்வேறு கருத்துக்களை கேட்டு தெரிந்து கொண்டு தன் சொந்த அறிவையும் அனுபவத்தையும் கலந்து சரியான முடிவெடுக்கும் மெய்யறிவு உடையவர்களாக சிலர் இருந்ததை நாம் வரலாற்றில் காண்கிறோம். முகலாய சக்கரவர்த்தி அக்பர் பதவிக்கு வந்த பொழுது அவருக்கு வயது 13. அவர் முறையாக கல்வி கற்காதவர். ஆனால் நல்லாட்சி புரிய வேண்டும் என்பதையே நோக்கமாக கொண்டு தன்னுடைய அமைச்சர்களோடு கலந்து ஆலோசித்து பலரும் பாராட்டத்தக்க வகையில் தன்னுடைய மெய்யறிவை பயன்படுத்தி அக்பர் ஆட்சி புரிந்தார். கடந்த நூற்றாண்டில் தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த கர்ம வீரர் காமராஜர் ஒரு படிக்காத மேதை. மக்களின் நலத்தையே மனத்தில் கொண்டு பல நல்ல திட்டங்களை தமிழகத்தில் செயல்படுத்தினார். மற்றும் தமிழர்களின் முன்னேற்றத்தை மனத்தில் கொண்டு சுயமரியாதையையும் பெண் உரிமையையும் பகுத்தறிவையும் தமிழர்களிடையே பரப்ப வேண்டும் என்ற நோக்கத்தோடு தன் வாழ்நாள் முழுதும் உழைத்து தமிழ் சமுதாயத்தில் மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்கிய தந்தை பெரியார் 3வது வகுப்பு மட்டுமே படித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. கல்வி கேள்விகளால் பெறும் அறிவு சிறப்பானது. ஆனால் மெய்யறிவு அதைவிட சிறப்பானது. தலைவர்களுக்கு மிக மிக தேவையானது மெய்யறிவு என்பதற்கு அக்பர் காமராஜர் பெரியார் போன்ற தலைவர்கள் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. அடுத்து ஈகை. வறுமையில் இருப்பவர்களுக்கு தேவையான பொருளை கொடுத்து உதவி செய்வதே ஈகை. சங்க காலத்தில் மன்னர்களும் வள்ளல்களும் வறியவர்களுக்கு வரையாது கொடுத்ததாக புறநானூற்றில் காணலாம். சங்க காலத்திலும் வள்ளுவர் காலத்திலும் ஏழைகளுக்கான சமூக நலத்திட்டங்கள் எவையும் இருந்ததாக தெரியவில்லை.
அதனால் மன்னர்களும் வள்ளல்களும் ஏழைகளுக்கு உதவி செய்தார்கள். உருவசையும் ஓவாப்பிணியும் செருவகையும் சேராது இயல்வது நாடு என்று வள்ளுவர் நாட்டுக்கு இலக்கணம் வகுக்கிறார். மன்னர்கள் தங்கள் நாட்டு மக்களின் நல்வாழ்வில் அக்கறை காட்டுவது இன்றியமையாதது என்பது வள்ளுவரின் கருத்து. இன்றைய சூழ்நிலையில் ஆட்சி பொறுப்பில் இருப்பவர்கள் தங்கள் குடிமக்களின் நல்வாழ்விலும், நிறுவனங்களின் தலைவர்கள் தங்கள் ஊழியர்களின் நல்வாழ்விலும் அக்கறை காட்ட வேண்டும் என்று வள்ளுவர் கூறுவதாகவும் சொல்லலாம். கொடை. ஈகை என்பது வேறு, கொடை என்பது வேறு. வலியார்க்குன்றியுவதே ஈகை என்பது வள்ளுவரின் கருத்து. அறிவு சிறந்த புலவர்களுக்கும் சான்றோர்களுக்கும், ஆடல் பாடல் போன்ற கலைகளில் சிறந்து விளங்கிய விரல் இயற்கும் பாணர்களுக்கும் மன்னர்கள் பொன்னும் பொருளும் அளிப்பது கொடை என்று சங்க காலத்திலும் வள்ளுவர் காலத்திலும் கருதப்பட்டது. தற்காலத்தில் போர், கலை, இலக்கியம், விளையாட்டு போன்ற துறைகளில் சாதனை படைப்பவர்களுக்கு அரசு விருதுகள் வழங்குகின்றன. நிறுவனங்களில் சிறப்பாக பணிபுரியும் ஊழியர்களுக்கு பதவி உயர்வுகளும் வெகுமதிகளும் வழங்கப்படுகின்றன. ஏழைகளுக்கு ஈகையும் தகுதி உடையவர்களுக்கு கொடையும் அளித்து அவர்களை ஆதரிக்கும் பண்பு தலைவர்களுக்குரிய பண்புகளில் ஒன்று. அடுத்து அழி. அழி என்ற சொல் அன்பு, கொடை, இரக்கம், தலையளி, கருணை போன்ற பலவற்றை குறிக்கும் ஒரு சொல். இவை எல்லாவற்றையும் சேர்த்து பார்த்தால் தகுதியானவர்களை மதித்து அவர்களுக்கு வேண்டுவனவற்றை அன்போடும் மகிழ்ச்சியோடும் தாராளமாக கொடுக்கும் மனப்பான்மையைத்தான் அழி என்ற சொல் குறிப்பதாக தோன்றுகிறது. மன்னனுக்கு அத்தகைய தாராள குணம் இருக்க வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார். அத்தகைய தாராள குணத்திற்கு இணையான ஆங்கில சொல் ஜெனராசிட்டி. அமெரிக்க எழுத்தாளரும் நூலாசிரியருமாகிய ஜான் மேக்ஸ்வெல் என்பவர் தன்னுடைய தி 21 இன்டிஸ்பென்சிபிள் குவாலிட்டிஸ் ஆஃப் எ லீடர் என்ற நூலில் தலைமை பொறுப்பவர்கள் இருப்பவர்களுக்கு இருக்க வேண்டிய இன்றியமையாத நற்குணங்களுள் தாராள குணமும் ஒன்று என்று கூறுகிறார். ஒரு தலைவரிடம் உள்ள தாராள மனப்பான்மையை தவிர அவருடைய வேறு எந்த குணத்தாலும் அவரை பற்றி தெளிவாக கூற முடியாது. மற்றும் தாராள மனப்பான்மையைப் போல் அவருக்கு உதவக்கூடிய பண்பு வேறு எதுவும் இல்லை. தாராள குணம் என்பது அவ்வப்பொழுது நிகழும் நிகழ்வாக இல்லாமல் அவருடைய இதயத்திலிருந்து ஒரு இயற்கையான பண்பாக இருக்க வேண்டும் என்று ஜான் மேக்ஸ்வெல் கூறுகிறார். ஸ்டீவன் கவி என்ற அறிஞரும் தலைவருக்கு இருக்க வேண்டிய பண்புகளில் தாராள மனப்பான்மை ஒன்று என்று தன்னுடைய பிரின்சிபல் சென்டர் லீடர்ஷிப் என்ற நூலில் கூறுகிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த வள்ளுவருடைய கருத்தும் தற்கால அறிஞர்களாகிய ஜான் மேக்ஸ்வெல் மற்றும் ஸ்டீவன் கவி ஆகியோரின் கருத்தும் ஒத்திருப்பது வியக்கத்தக்கது. அடுத்து காட்சிக்கு எளிமை. ஒரு தலைவன் காட்சிக்கு எளியவன் என்றால் அவனை அனைவரும் சென்று காண்பது எளிது என்பதை குறிக்கிறது. சங்க காலத்திலும் அதற்கு பின்பும் புலவர்களும் பாணர்களும் மன்னர்களை எளிதில் சந்திக்க முடிந்ததாக புறநானூற்று பாடல்களிலிருந்து தெரிய வருகிறது. அண்மை காலத்தில் வாழ்ந்த தமிழகத்தின் முதல்வர் அறிஞர் அண்ணா, இந்திய குடியரசு தலைவர் மேதகு அப்துல் கலாம் ஆகிய இருவரையும் எளிதில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அவர்கள் இருவரும் காட்சிக்கு எளியவர்களாக இருந்ததாக பலரும் கருதுகின்றனர். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் ஒரு பெரிய நிறுவனத்தின் தலைமை அதிகாரியை காண்பது அந்த நிறுவனத்தில் பணிபுரிபவர்களுக்கு கூட அவ்வளவு எளிதல்ல. கடுஞ்சொல் கூறாமல் இன்சொல் கூறல். தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் கடுஞ்சொல் கூறாமல் இருப்பது மிகவும் இன்றியமையாது. அவர்கள் கடுஞ்சொல் கூறுபவர்களாக இருந்தால் அவர்களிடம் பணிபுரிபவர்கள் அவர்களின் கோபத்திற்கு ஆளாகாமல் இருப்பதற்காக அவர்கள் கேட்க விரும்பாதவற்றை அவர்களிடம் கூற மாட்டார்கள். நிறுவனத்தின் தோல்விகளும் சோதனைகளும் அவர்களிடமிருந்து மறைக்கப்படும். அதனால் அவர்கள் தங்கள் நிறுவனத்தின் சரியான நிலைமையை புரிந்து கொள்ளாமல் தவறான முடிவுகள் எடுத்து நிறுவனத்திற்கும் தங்கள் பதவிக்கும் கேடு விளைவித்துக் கொள்வார்கள். சில ஆண்டுகளுக்கு முன் நான் ஒரு பெரிய நிறுவனத்தில் உயர்நிலை அதிகாரியாக கணினித்துறையில் பணிபுரிந்தேன். அந்த நிறுவனத்தின் வருமானம் ஆண்டுக்கு $2,000,000,000. அந்த நிறுவனத்தில் ஏறத்தாழ 100,000 பேர் பணிபுரிந்தார்கள். அந்த நிறுவனத்தின் தலைமை அதிகாரி மிகுந்த கோபக்காரர். நிறுவனத்தின் வருமானம் குறைந்ததாகவோ அல்லது எந்த துறையிலாவது நிறுவனத்தின் வளர்ச்சி குறைந்ததாகவோ கேள்விப்பட்டால் அந்த செய்தியை கூறியவர்களிடம் அவர் மிகுந்த கோபமடைந்து செய்தியை கூறியவர்களை கடுஞ்சொற்களையும் தகாத சொற்களையும் கூறி திட்டுவார். பல சமயங்களில் எந்த துறையில் வளர்ச்சி குறைந்ததோ அல்லது நஷ்டமடைந்ததோ
அந்த துறைகளுக்கு பொறுப்பானவர்களை கடுமையாக திட்டுவது மட்டுமல்லாமல் முன்கோபத்தால் சரியாக விசாரிக்காமல் அவர்களை பணி நீக்கம் செய்து விடுவார். அவருடைய கோபத்திற்கும் கடுஞ்சொற்களுக்கும் அஞ்சி பலரும் அவரிடத்திலிருந்து உண்மைகளை மறைக்கவும் பொய்க்கணக்கு எழுதவும் ஆரம்பித்தார்கள். அந்த தலைவர் பதவியிலிருந்த 2 ஆண்டுகளில் அந்த நிறுவனம் பல வகைகளிலும் பின்னடைந்து $79 இருந்த நிறுவனத்தின் பங்கு $17 சரிந்தது. அவர் தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். இப்பொழுது அந்த நிறுவனம் வேறொருவரின் தலைமையில் பெருமளவில் வளர்ச்சியடைந்து ஒரு பங்கு ஏறத்தாழ $200 உயர்ந்து பலராலும் பாராட்டப்படுகிறது. தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் கடுஞ்சொற்கள் கூறாமல் இருப்பது மட்டுமல்ல, இனிய சொற்களை பேச வேண்டும் என்றும் வள்ளுவர் கூறுகிறார். இனிய சொற்களை பேசி வேண்டுவோர்க்கு வேண்டுவன கொடுத்து அன்போடும் அறத்தோடும் ஒரு தலைவன் ஆட்சி புரிந்தால் அவன் பலராலும் புகழப்படுவது மட்டுமல்லாமல் அவன் விரும்பிய வெற்றிகளை அடைவான் என்பது வள்ளுவரின் கருத்து. இக்கருத்து வள்ளுவர் காலத்தில் மட்டுமல்லாமல் இக்காலத்துக்கும் ஏற்புடையதுதான். அடுத்து செவிகைப்ப சொற்பொருத்தம். சங்க காலத்திலும் வள்ளுவர் காலத்திலும் தான் செய்யும் தவறுகளையும் தன் ஆட்சியில் உள்ள குறைகளையும் அமைச்சர்களும் பெரியோர்களும் தன்னுடைய காது கசக்கும்படியாக இடித்துரைத்தாலும் அவர்களின் சொற்களை மன்னர்கள் பொறுத்து கொள்வது செவிகைப்ப சொற்பொருத்தல் என்றழைக்கப்பட்டது. புறநானூற்றில் 8 பாடல்கள் செவியறிவுரிவு என்ற துறையை சார்ந்தவை. அந்த துறையில் உள்ள பாடல்கள் அனைத்தும் புலவர்கள் மன்னர்களுக்கு அறிவுரை வழங்குவனவாக அமைந்துள்ளன. இதிலிருந்து சங்க காலத்தில் மன்னர்கள் புலவர்களின் அறிவுரையை செவி மடுத்து கேட்டு அவர்களுக்கு பரிசுகளும் வழங்கியதாக தெரிகிறது. இடித்திரை போரின் சொற்களை பொறுமையாக கேட்டு தன் தவறுகளையும் தன் ஆட்சியில் உள்ள குறைகளையும் மன்னனாக இருப்பவன் திருத்தி கொள்ள வேண்டும் என்பது வள்ளுவரின் கருத்து. இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பாரெல்லாரும் கெடும் என்று தவறுகளை சுட்டிக்காட்டும் நல்லெண்ணம் உடையவர்களின் சொற்களை தலைமை பதவிகள் இருப்பவர்கள் கேட்டு பயன்பெற வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார். தற்காலத்தில் ஆட்சியில் இருப்பவர்களுக்கு தங்கள் கருத்துக்களை தவறாமல் வழங்குவதற்கு எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் தயங்குவதில்லை. பெரிய நிறுவனங்களின் தலைவர்களுக்கு அறிவுரை கூறுவதற்கு ஆலோசகர்கள் உள்ளனர், இயக்குனர் குழுக்கள் உள்ளன மற்றும் பங்குதாரர்களின் வருடாந்திர கூட்டங்களில் பங்குதாரர்கள் தங்கள் நிறுவனத்தை பற்றிய தங்கள் கருத்துக்களை கூறுகிறார்கள் மற்றும் நிறுவனங்களின் நடவடிக்கைகளை முறைப்படுத்துவதற்கு அரசாங்கத்தின் சட்டத்திட்டங்களும் கட்டுப்பாடுகளும் உள்ளன. இதுவரை இறைமாட்சி என்ற அதிகாரத்தில் ஒரு தலைவனுக்கு இருக்க வேண்டிய குட நலன்களை பற்றி வள்ளுவர் கூறிய கருத்துக்களை பார்த்தோம். இப்பொழுது வேறு சில அதிகாரங்களில் தலைவனுக்கு இருக்க வேண்டிய குட நலன்களை பற்றி வள்ளுவரின் கருத்துக்களை பார்ப்போம். பெரியாரை துணைக்கோடல் மற்றும் சிற்றனும் சேராமை. கல்வி, கேள்வி, அறிவுடைமை ஆகியவற்றால் ஒரு தலைவன் சிறந்த முடிவெடுக்கவும் அவற்றை செயல்படுத்தவும் முடியுமென்றாலும் அறிவிலும் ஆற்றலிலும் அனுபவத்திலும் சிறந்த பெரியோரை தலைவர்கள் தமக்கு துணையாக கொள்வது மிகவும் இன்றியமையாதது என்பது வள்ளுவரின் கருத்து என்று பெரியாரை துணைக்கோடல் என்ற அதிகாரத்திலிருந்து தெரிகிறது. அறிவிலும் ஆற்றலிலும் அனுபவத்திலும் சிறந்த பெரியாரை தமக்கு துணையாக கொள்வது அரியவற்றுள்ளெல்லாம் அரியது என்றும் அது வலிமையிலெல்லாம் சிறந்த வலிமை என்றும் வள்ளுவர் கூறுகிறார். இந்த கருத்து இன்றும் பயனுள்ளதாகவும் சிறந்ததாகவும் கருதப்படுகிறது. பல நிறுவனங்களில் தலைமை பொறுப்பில் உள்ளவருக்கு அறிவுரை கூறுவதற்கு ஆலோசகர்களும் இயக்குநர்களும் உள்ளனர் என்பது அனைவரும் அறிந்த செய்தி. பெரியாரை துணை கொள்வது சிறந்தது என்று கூறிய வள்ளுவர் சிறியாரோடு சேரக்கூடாது என்று தலைவர்களுக்கு அறிவுரை கூற தவறவில்லை. தான் சேர்ந்த நிலத்தின் இயல்புக்கேற்ப நீர் தெரிந்து தன் தன்மையிலிருந்து வேறுபட்டு அந்த நிலத்தின் தன்மையதாகிவிடும். அதுபோல் மக்களின் அறிவும் அவர்கள் சேரும் இனத்தின் தன்மைக்கு ஏற்ப மாறும் என்பதால் தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் சிறியாரோடு தொடர்பு கொள்ளக்கூடாது என்று வள்ளுவர் எச்சரிக்கிறார். அடுத்து சுற்றந்தழால். சுற்றி இருப்பவர்கள் சுற்றம். சங்க காலத்திலும் வள்ளுவர் காலத்திலும் மன்னனுடைய அமைச்சர்கள், படைத்தளபதிகள், ஆலோசகர்கள் மற்றும் அறிவுரை கூறும் பெரியோர்கள் மன்னனுடைய சுற்றத்தாராக கருதப்பட்டார்கள். அன்பு நீங்காத சுற்றம் ஒருவனுக்கு வாய்க்குமாயின் அது அவனுடைய வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும் என்று வள்ளுவர் கூறுகிறார். தற்காலத்தில் நிறுவனங்களின் தலைவர்களோடு நெருங்கி பணியாற்றும் துணைத் தலைவர்கள் போன்றவர்களை
தலைவர்களுக்கு சுற்றமாக கருதலாம். தலைவர்கள் அவளுடைய சுற்றத்தோடு அன்போடு வழங்கினால் பல நன்மைகளை பெறலாம். அடுத்து ஆள்வினை உடைமை. ஆள்வினை உடைமை என்பது இடைவிடாது உழைத்து ஒரு செயலை நிறைவேற்றும் ஆற்றலை குறிக்கும் சொல். அதாவது ஆள்வினை உடைமை என்பது விடாமுயற்சி என்றும் பொருள் கொள்ளலாம். ஒரு செயலை முறையாக செய்து முடிப்பதற்கு விடாமுயற்சி தேவை என்பதை வலியுறுத்துவதற்காக வள்ளுவர் அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் என்கிறார். அதாவது ஒரு செயலை செய்து முடிப்பதற்கு அரியது என்று எண்ணி மனந்தளராமல் முயற்சி செய்தால் அதற்கேற்ற பெருமை வந்து சேரும் என்கிறார் வள்ளுவர். செய்யத் தொடங்கிய செயல் தெய்வத்தால் கைகூடாவிட்டாலும் முயற்சிக்கேற்ற பலன் கிடைக்கும் என்று கூறி வள்ளுவர் விடாமுயற்சியின் சிறப்பை உறுதிப்படுத்துகிறார். விடாமுயற்சி இல்லாதவர்கள் தங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற மாட்டார்கள் என்பதால் விடாமுயற்சியையும் மன்னனுக்குரிய குணநலங்களில் ஒன்றாக வள்ளுவர் கருதுகிறார். மன்னர்களுக்கு மட்டுமல்லாமல் தங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற விரும்புபவர்கள் அனைவரும் விடாமுயற்சி என்பது இன்றியமையாத பண்பு என்பதை உணர வேண்டும். அடுத்து இடுக்கண் அழியாமை. ஒரு தலைவனுக்கு கல்வியும் அறிவும் பெரியோர் துணையும் விடாமுயற்சியும் இருந்தாலும் சில சமயங்களில் அவனுடைய வெற்றிக்கு தடைகளும் துன்பங்களும் வருவது இயற்கை. அவ்வாறு துன்பங்கள் வருவது இயல்பு என்று உணர்பவன் துன்பங்களால் துன்பப்பட மாட்டான் என்றும், தடைகள் ஏற்பட்ட இடங்களிலெல்லாம் அவற்றை கடந்து வண்டியை இழுத்துச் செல்லும் எருது போல் எடுத்துக்கொண்ட வினையை விடாமுயற்சியுடன் செய்து முடிக்க வல்லவனை அடைந்த துன்பம் தானே துன்பமடையும் என்றும் கூறி வள்ளுவர் விடாமுயற்சியின் சிறப்பை எடுத்துரைக்கிறார். துன்பங்களை எதிர்கொள்வதற்கு மற்றொரு அறிவுரையும் கூறுகிறார் வள்ளுவர். இடுக்கண் வருங்கால் நகுக, அதனை அடுத்தூறுவது அதுகப்பதில் என்பது வள்ளுவர் கூறும் அறிவுரை. இது அனைவருக்கும் தெரிந்த குறள். பல அரிய செயல்களை செய்யும் மன்னர்களும் தலைவர்களும் இடுக்கண்களைக் கண்டு மனம் தளராமல் விடாமுயற்சியுடன் உழைக்கும் பண்பு உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பது வள்ளுவரின் கருத்து என்பது நன்கு புலப்படுகிறது. அடுத்து பொச்சாவாமை. பொச்சாத்தல் என்றால் மறத்தல் என்றும், பொச்சாவாமை என்றால் மறவாமை என்றும் பொருள். சோம்பேறித்தனத்தால் ஒரு செயலை செய்யாமல் இருக்க வாய்ப்புள்ளது. காலம் தாழ்த்துவதனால் ஒரு செயலை செய்ய வேண்டிய காலத்தில் செய்ய முடியாமல் போகலாம். சோம்பேறித்தனம், காலம் தாழ்த்துதல் ஆகியவற்றை போல் மறதியும் செயல்களை செய்யாமல் இருப்பதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம். அதனால் மறதியையும் தவிர்க்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காக அளவு கடந்த கோபத்தை விட சிறந்த மகிழ்ச்சியால் வரும் மறதி தீமையானது என்று, இறந்த வெகுளியும் தீதே சிறந்த உவகை மகிழ்ச்சியில் சோர்வு என்ற குறளில் வள்ளுவர் கூறுகிறார். அடுத்து மடியின்மை. மடி என்ற சொல்லுக்கு சோம்பல் என்று பொருள். எண்ணியதை முடிக்கும் காலத்து சோம்பலின்றி உழைத்தல் மடியின்மை என்று அழைக்கப்படுகிறது. பொதுவாக தான் செய்யும் பணிகளில் ஊக்கமும் உற்சாகமும் இருப்பவர்கள் சோம்பலின்றி உழைப்பார்கள். சோம்பல் இருந்தால் அது பணிகளை காலத்தில் செய்து முடிப்பதற்கு இடையூறாக இருக்கும் என்பதால் மடியின்மையை வள்ளுவர் வலியுறுத்துகிறார். சோம்பல் இல்லாமல் இருப்பது அரசனுக்கு மட்டுமல்லாமல் அனைவருக்கும் தேவையான பண்பு. அடுத்து கண்ணோட்டம். கண்ணோட்டம் என்பது பிறருடைய துயரத்தை கண்டு இறங்கும் பண்பையும் பிறர் குற்றத்தை மன்னிக்கும் பெருந்தன்மையும் குறிப்பதாகும். இது அனைவரிடத்திலும் இருக்க வேண்டிய பண்பு. இப்பண்பு ஒரு மன்னனிடத்தில் இருந்தால் குடிமக்கள் இன்பமாக வாழ்வதற்கும் அவன் ஆட்சி சிறப்பாக அமைவதற்கும் காரணமாக அமையும். இந்த உலகம் ஏன் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சிந்தித்த கடலுள் மாய்ந்த இளம்பெரு வழுதி என்ற பாண்டிய மன்னன், தனக்காக வாழாமல் பிறர்க்காக வாழ்வோருள் இருப்பதால் தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்ற முடிவுக்கு வந்தான். அவன் கூறும் பண்பும் கண்ணோட்டத்தை தான் குறிக்கிறது. கண்ணோட்டம் என்னும் சிறப்புடைய பேரழகு இருக்கின்ற காரணத்தினால்தான் இவ்வுலகம் அழியாது இருந்து வருகின்றது என்று வள்ளுவரும் கூறுகிறார். இன்றைய சூழ்நிலையில் நிறுவனங்களின் தலைவர்களுக்கும் கண்ணோட்டம் ஒரு தேவையான பண்புதான். இப்பண்பு தலைவர்களிடம் இருக்குமானால் அவர்கள் மக்களின் அன்பையும் மதிப்பையும் பெறுவர். முடிவாக, அறத்துப்பாலில் மனிதர்கள் பின்பற்ற வேண்டிய அறங்களை கூறிய வள்ளுவர், பொருட்பாலில் முதல் 25 அதிகாரங்களில் ஒரு மன்னனுக்கு தேவையான பண்புகளை தெளிவாகவும் விளக்கமாகவும் கூறுகிறார். தலைவர்கள் அஞ்ச வேண்டியதற்கு அஞ்சி, அஞ்ச வேண்டாதவற்றுக்கு அஞ்சாமல் அறத்தோடும் விவேகத்தோடு கூடிய வீரமும் துணிவும் உடையவர்களாக இருக்க வேண்டும்.
அவர்கள் ஊக்கத்தோடு சோம்பலும் மறதியுமின்றி காலம் தாழ்த்தாமல் பணியாற்ற வேண்டும். அவர்கள் கல்வியாலும் கேள்வியாலும் அறிய வேண்டியவற்றை அறிந்து தன் அனுபவத்தையும் மனதில் கொண்டு முடிவுகளை எடுக்க வேண்டும். மற்றும் தலைவர்கள் தம்மை விட அறிவிலும் அனுபவத்திலும் முதிர்ந்த பெரியோரை துணையாக கொண்டு சிறியாரோடு சேராமல் தம் சுற்றத்தாரோடு அன்போடு பழகி அவர்களின் ஆதரவை பெற வேண்டும். தலைவர்கள் தாராள குணத்தோடும் இரக்கத்தோடும் ஈகையிலும் கொடையிலும் சிறந்து விளங்க வேண்டும். மேலும் அவர்கள் காட்சிக்கு எளியவர்களாக கடுஞ்சொல் கூறாமல் இன்சொல் பேசி இடித்திரைப்போர் கூறுவனவற்றை பொறுமையோடு கேட்கும் பண்புடையவர்களாக இருக்க வேண்டும். இடுக்கண்களைக் கண்டு மனம் தளராமல் விடாமுயற்சியோடு துணிந்து செயல்பட வேண்டும். 2000 ஆண்டுகளுக்கு முன் முடியாட்சி காலத்தில் மன்னனுக்காக வள்ளுவர் தலைமை பண்புகளை பற்றி கூறிய கருத்துக்கள் இன்றைய குடியாட்சி காலத்திலும் ஆட்சி செய்பவர்களுக்கும் நிறுவனங்களில் தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கும் ஏற்றவையாக உள்ளன என்பது நாம் எண்ணி எண்ணி வியக்கத்தக்கது. இன்று வள்ளுவர் கூறும் தலைமை பண்புகளை பார்த்தோம். இன்று நான் கூறிய கருத்துக்கள் https://திருக்குறள்கட்டுரைகள்.blogspot.com என்ற வலைத்தளத்தில் ஒரு விரிவான கட்டுரையாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அடுத்த சொற்பொழிவில் திருக்குறள் மேலாண்மை என்ற தலைப்பில் மேலாண்மையை பற்றி வள்ளுவர் கூறும் கருத்துக்களை பார்ப்போம். இதுவரை பொறுமையாக செவிமடுத்து கேட்ட நேயர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் பிரபாகரன். நன்றி, வணக்கம்.

0: இதுவரை வாஷிங்டன் வட்டார பகுதியைச் சேர்ந்த முனைவர் இர பிரபாகரன் அவர்கள் திருக்குறளில் தலைமை பண்புகள் என்ற தலைப்பில் தம்முடைய திருக்குறள் சிந்தனைகளை வழங்கியதை கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை அமெரிக்கன் தமிழ் ரேடியோ @gmail.com எனும் மின்னஞ்சல் முகவரிக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம். நன்றி.
1: ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல்
2: இயன்ற போதெல்லாம் நல்லதே செய்க.
3: Do all the good you can at all times and places and in all ways possible.
1: சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு.
2: சிறப்பும் செல்வமும் தரும் அறத்தினும் நன்மை தருவது எது?
3: There is nothing more profitable than righteous living which gives prosperity and dignity.
1: மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரப்பெற.
2: தூய மனமே நல்லறம் ஆகும்.
3: Ensure purity of mind. That is the basis of all virtues.
1: அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்காம் இயன்றது அறம்.
2: பொறாமை ஆசை கோபம் தீச்சொல் இந்நான்கும் அறத்திற்கில்லை.
3: Virtue does not know envy, greed, anger, or spiteful words.

0: துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன் நான் நான் துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன் நான் நான்
1: அப்பா என்ன இருட்டு நம்ம கொஞ்சம் தைரியமான ஆளா இருக்கனால சரியா போச்சு கொஞ்சம் பயந்தாளா இருந்தா ஆம்பிடுதியா
2: ஐயோ நெருப்பட்டி மறந்தாப்புல வச்சுட்டு வந்துட்டமே இந்த அத்துவான காட்டுல இந்நேரத்துல எவன்ட்ட போய் நெருப்படி கேக்குறது
3: தம்பி
2: யாரு
3: தம்பி
2: ஐயா
3: நெருப்பட்டி கேட்டீங்க
2: ஆமாங்க ஆமாங்க இந்த காலத்துல கேட்டாவே ஒரு மனுஷன் தர்றது கஷ்டம் நீங்களாம் வலிக்க கொண்டாந்து தர்றீங்க பாருங்க உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்து பத்த வச்சிடறையா என்ன மனுஷன் ஐயோ தீப்பெட்டி வந்துருச்சுங்கயா எடுத்துக்கிறேன்
4: அமெரிக்க தமிழ் வானொலி இது அமெரிக்க தமிழ் வானொலி வணக்கம் உங்களுக்கு தெரியுமா ஒரு வாரம் 7 நாட்கள் ஒரு நாட்டின் வரலாற்றை முழுமையாக மாற்ற முடியுமா 1983 ஜூலை மாதத்தில் இலங்கையில் நடந்த சம்பவங்கள் அப்படிப்பட்ட ஒரு திருப்பு முனையாகவே வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டுள்ளன பல குடும்பங்கள் ஒரே இரவில் தங்கள் வீடுகளையும் உறவுகளையும் எதிர்காலத்தையும் இழந்தனர் ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் சொந்த நாட்டிலேயே பாதுகாப்பற்றவர்களாக மாறினர் இன்று உலகம் முழுவதும் பரவி வாழும் இலங்கை தமிழ் புலம்பெயர் சமூகத்தின் வரலாற்றிலும் இலங்கை அரசியல் வரலாற்றிலும் கருப்பு ஜூலை ஒரு ஆழமான தடத்தை விட்டு சென்றுள்ளது ஆனால் இந்த நிலை ஒரே நாளில் உருவாகவில்லை அதன் பின்னணியில் பல தசாப்தங்களாக உருவான அரசியல் மொழி சமூக மற்றும் இனப்பதற்றங்கள் இருந்தன 1948 இலங்கை பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து சுதந்திரம் பெற்றது புதிய நாடு பல இனங்களையும் பல மதங்களையும் பல மொழிகளையும் கொண்டிருந்தது ஆனால் சுதந்திரத்துக்கு பிறகு ஏற்பட்ட சில அரசியல் முடிவுகள் தமிழர்களிடையே புறக்கணிப்பு உணர்வை அதிகரித்தன 1956 சிங்கள ஒன்லி ஆக்ட் இயற்றப்பட்டது அதன்படி சிங்கள மொழி அரச மொழியாக அறிவிக்கப்பட்டது தமிழ் அரசியல் கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தன பின்னர் பல்கலைக்கழக சேர்க்கை கொள்கை மாற்றங்கள் அரசு பணியில் ஏற்பட்ட சிக்கல்கள் நிலப்பகுதி குடியேற்ற திட்டங்கள் இவை அனைத்தும் இனங்களுக்கிடையிலான நம்பிக்கையை மேலும் பாதித்தன 1961 தமிழர் சத்தியாகிரக போராட்டம் 1972 புதிய அரசியலமைப்பு 1976 வட்டுக்கோட்டை தீர்மானம் 1977 இனவன்முறை 1981 யாழ்ப்பாண பொது நூலகம் தீக்கிரையானது அந்த நூலகத்தில் சுமார் 95,000 மேற்பட்ட அரிய நூல்கள் ஓலைச்சுவடிகள் வரலாற்று ஆவணங்கள் இருந்ததாக பதிவுகள் குறிப்பிடப்படுகின்றன இது பல தமிழர்களுக்கு ஒரு கலாச்சார இழப்பாகவும் மன அழுத்தமாகவும் அமைந்தது 1970களின் இறுதியில் தமிழ் இளைஞர்களில் சிலர் அரசியல் வழிமுறைகள் பலனளிக்கவில்லை என்று கருதி ஆயுத போராட்டத்தை தேர்ந்தெடுத்தனர் பல அமைப்புகள் உருவாகின அவற்றில் LTTE, டெலோ, EPRLF, பிளாட் மற்றும் பிற அமைப்புகளும் இருந்தன இந்நிலையில் அரசுக்கும் ஆயுத குழுக்களுக்கும் இடையிலான மோதல்கள் தீவிரமடைந்தன 1983 ஜூலை 23 நாள் யாழ்ப்பாணம் திருநெல்வேலியில் நடத்திய தாக்குதலில் 13 இலங்கை இராணுவ வீரர்கள் உயிரிழந்தனர் இந்த தாக்குதல் நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது அடுத்த சில மணி நேரங்களில் நிலைமை வேகமாக மாறத் தொடங்கியது ஜூலை 24 முதல் கொழும்பு உள்ளிட்ட பல பகுதிகளில் தமிழர்களுக்கு எதிரான வன்முறை வெடித்தது பல வரலாற்று ஆய்வுகள் வாக்காளர் பட்டியல் போன்ற தகவல்கள் பயன்படுத்தப்பட்டதாகவும் சில இடங்களில் தாக்குதல்கள் திட்டமிட்ட முறையில் நடைபெற்றதாகவும் குறிப்பிடுகின்றன ஆனால் இந்த விவரங்கள் குறித்து பல்வேறு ஆய்வாளர்கள் மற்றும் அறிக்கைகள் வேறுபட்ட விளக்கங்களையும் வழங்குகின்றன வீடுகள் எரிக்கப்பட்டன வணிகங்கள் அழிக்கப்பட்டன வாகனங்கள் தீக்கிரையாக்கப்பட்டன பல குடும்பங்கள் அயலவர்களின் உதவியால் தப்பினர் சில சிங்கள குடும்பங்கள் தமிழ் குடும்பங்களை பாதுகாத்தனர் தமிழ் குடும்பங்களை தங்கள் வீடுகளில் மறைத்து பாதுகாத்த சம்பவங்களும் பின்னர் பதிவு செய்யப்பட்டன இந்த மனிதநேய செயல்களும் இந்த இருண்ட வரலாற்றில் ஒரு முக்கியமான பகுதியாக நினைவு கூறப்படுகின்றது கருப்பு ஜூலையின் மிகுந்த அதிர்ச்சியூட்டும் நிகழ்வுகளில் ஒன்று வெலிக்கடை சிறைசாலை படுகொலை ஜூலை 25 பின்னர் ஜூலை 27 சிறையில் அடைக்கப்பட்டிருந்த தமிழ் கைதிகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. மொத்தம் 50க்கும் மேற்பட்ட கைதிகள் உயிரிழந்தனர். அவர்களில் தமிழ் ஆயுத அமைப்புகளுடன் தொடர்புடையவர்களும் மற்ற கைதிகளும் இருந்தனர். இந்த சம்பவம் சர்வதேச மனித உரிமை அமைப்புகளின் கடும் கவனத்தை ஈர்த்தது. பின்னர் சிறை பாதுகாப்பு குறித்து பல கேள்விகள் எழுப்பப்பட்டன. கருப்பு ஜூலை சர்வதேச ஊடகங்களில் முக்கிய செய்தியாக மாறியது. பிபிசி, தி நியூயார்க் டைம்ஸ், தி கார்டியன் மற்றும் பல உலக ஊடகங்கள் இலங்கையில் நடந்த வன்முறைகளை செய்தியாக வெளியிட்டன. அம்னஸ்டி இன்டர்நேஷனல் மற்றும் பிற மனித உரிமை அமைப்புகள் நடந்த வன்முறைகள் குறித்து விசாரணை மற்றும் பொறுப்பு கூறல் அவசியம் என வலியுறுத்தின. இந்தியா, குறிப்பாக தமிழ்நாட்டில் பெரிய அளவில் எதிர்வினைகள் அளித்தன. மத்திய அரசும் இலங்கை அரசுடன் பேச்சுவார்த்தைகள் மேற்கொண்டது. கருப்பு ஜூலைக்கு பிறகு இலங்கையை விட்டு வெளியேறும் தமிழர்களின் எண்ணிக்கை வேகமாக உயர்ந்தது. 1000 கணக்கானோர் படகுகள் மூலம் தமிழ்நாட்டை அடைந்தனர். பின்னர் கனடா, இங்கிலாந்து, பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி, ஆஸ்திரேலியா, நோர்வே என உலகம் முழுவதும் குடியேற தொடங்கினர். இன்று உலகளாவிய இலங்கை தமிழ் புலம்பெயர் சமூகத்தின் உருவாக்கத்தில் 1983 முக்கிய திருப்பு முனையாக கருதப்படுகிறது. பல ஆய்வாளர்களின் கருத்துப்படி கருப்பு ஜூலை தமிழ் இளைஞர்களிடையே ஆயுத இயக்கங்களுக்கு ஆதரவை அதிகரிக்க ஒரு முக்கிய காரணியாக அமைந்தது. அதன் பின் இலங்கை உள்நாட்டு போர் தீவிரமடைந்தது. 1987 இந்தியா இலங்கை ஒப்பந்தம் IPKF, 1990களில் கடுமையான போர்கள், 2002 போர் நிறுத்த ஒப்பந்தம், 2009 போர் இராணுவ ரீதியாக முடிவடைந்தது. ஆனால் மனித இழப்புகள், காணாமல் போனோர், இடம்பெயர்ந்த குடும்பங்கள் இவற்றின் தாக்கம் இன்றும் தொடர்கின்றது. ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதத்தில் பல தமிழ் அமைப்புகள், மனித உரிமை இயக்கங்கள் மற்றும் புலவியல் சமூகங்கள் கருப்பு ஜூலையை நினைவு கூறுகின்றன. நீதிக்கான கோரிக்கைகள், உண்மையை கண்டறிதல், நல்லிணக்க முயற்சிகள் இன்றும் பல்வேறு வடிவங்களில் தொடர்கின்றன. இலங்கையிலும் சர்வதேச அளவிலும் வரலாற்றை புரிந்து கொண்டு அதே தவறுகள் மீண்டும் நிகழாமல் தடுப்பதே பலரின் முக்கிய நோக்கமாக உள்ளது. கருப்பு ஜூலை ஒரு இனத்தின் துயர கதை மட்டுமல்ல, அது வெறுப்பு, அரசியல் பிளவு, அச்சம் மற்றும் வன்முறை ஒரு நாட்டை எவ்வளவு ஆழமாக பாதிக்க முடியும் என்பதை நினைவூட்டும் வரலாற்று பாடமாகும். வரலாற்றை நினைவு கூறுவது கடந்த காலத்தை மீண்டும் வாழ்வதற்கல்ல, எதிர்காலத்தில் அமைதி, நல்லிணக்கம் மற்றும் மனித மரியாதை நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக. இது உங்களுக்கு தெரியுமாவிற்காக அமெரிக்க தமிழ் ஊடகம் மற்றும் அமெரிக்க தமிழ் வானொலி வழங்கிய சிறப்பு அத்தியாயம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
5: GCSMR, Global Center for Siddha Medicine and Research, இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துகள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிடைந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு.
1: சில்லாவோ திண்டுக்கல்லு, சின்னால பட்டி பக்கம் சொல்லு.